0: ஒலித்தது வடமாலை என்ற படத்திற்காக டாக்டர் பாலமுரளிகிருஷ்ண அவர்கள் பாடிய பாடல். இனி ஒலிக்க இருப்பது ராஜாதி ராஜா என்ற படத்திற்காக மனோ பாடிய பாடல்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.

0: உலகம் சுற்றும் வாலிபன் படப்பாடல் ஒலிக்கும் இந்த குரல் டி எம் சௌந்தரராஜன்.
1: சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா.

நேரம் காலை 5:55. வணக்கம் நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 12 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 19 2026 வருடம் ஜூன் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை. நாள் ஒரு குரல் குரளமுதம் கேட்கலாம். தொடர்ந்து மங்கள இசை.

0: தன் மகன் சால்வுடைய பண்பாளன் என்பதை மற்றவர் போற்ற கேள்விப்படும் தாய் அவனை பெற்றபோது அடைந்ததை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். குறள் எண் 69, அதிகாரம் மக்கட்பேறு.
1: ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
0: தன் மகன் சால்புடைய பண்பாளன் என்பதை மற்றவர் போற்ற கேள்விப்படும் தாய் அவனை பெற்றபோது அடைந்ததை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். குறள் எண் 69, அதிகாரம் மக்கட்பேறு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில், சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் தாய்லாந்தின் பேண்டர்

0: ஆட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகள் பற்றி கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கே எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். 7:00 to 7:25 வணக்கம் பரணி. 8:02 வழக்கன்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 to 8:55 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய சூழலில் கூட்டு குடும்பம் என்பது சுமையா சுவர்க்கமா. 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். 11:02 வெளிச்சம் பிரதம மந்திரி மீன்வள திட்டம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே உண்மையான உற்சாகம் தருவது உறவா நட்பா. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம். 1:10 நலம் தானா திக்கற்ற நலன்களுக்கு திரிகடுகம். 1:55 நலம் தானா வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு இந்தியாவின் பாரம்பரியமிக்க கட்டுமரம். 3:02 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 4:40 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் 1991. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நான்மணிக்கடிகை கூறும் தனி மனித அறம். 10:00 சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி
2: குறிப்புகள். Prime Minister Narendra Modi and President of Myanmar U Min Aung Hlaing held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks yesterday, Foreign Secretary Vikram Misri said both sides expressed interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development cooperation, health, education and energy. Mr. Misri said that both sides underscored the importance of preventing the misuse of territory for activities inimical to their security interests.
3: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the president has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
2: BJP National President Nitin Naveen held a meeting with senior party office bearers and workers in New Delhi yesterday. Talking to media, party MP and spokesperson Dr. Sambit Patra shared key details highlighting discussions on the Narendra Modi government's 12 years of service, organizational expansion and future initiatives aimed at broadening the party's outreach across various sections of society. He said that the government is completing 12 years in office and everyone has witnessed how India has progressed under the leadership of Prime Minister Narendra Modi, with advancement taking place across every sector. Mr. Patra said, today, the Bharatiya Janata Party and the NDA have been given the opportunity to serve in government in 22 states. Uttar Pradesh government has constituted two separate high-level inquiry committees to investigate the collapse of the segmental span of the under-construction bridge over the Bethwa River in Hamirpur district. The committees under the district administration and the Uttar Pradesh Bridge Corporation have begun a comprehensive investigation into the incident.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பெய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தள்ளுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களை எல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசாரக்கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கிறோம், நல்ல உயர்ந்த பொருளை பற்றி

0: சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசாரக்கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரையாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்கள் எல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார், தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கனக்கும் பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனியம் பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் இனியாற்றே என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பற்றி இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். இசைவானில் ஒரு இன்ப உலா, இது ஆகாஷ்வாணி. பயன் கருதாமல் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதிர்பாராத மாற்றத்தை நமக்கு தரும்.

நேரம் காலை 6:20 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. எதிர்பார்ப்புகளை தவிர்த்தால் நமது வாழ்வு அதிக மனமகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையும்.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரும் காலை 6:30 நேர்களினை இந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. ஒருவருக்குள் இருக்கும்போது மட்டுமே அது ரகசியமாகும். ஒருவருக்குள் இருக்கும்போது மட்டுமே அது ரகசியமாகும். இரண்டாவதாக ஒருவருடன் பகிரும்போதே அந்த ரகசியம் பாதுகாக்கப்படாததாகிறது. யாரிடமும் பகிராதவரை மட்டுமே ரகசியங்கள் பாதுகாக்கப்படும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: மூட்டமேற்றிய தொழு உரம் என்பது சாதாரண தொழு உரத்துடன் பயிர்களுக்கு தேவையான நுண்ணுயிரிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை சேர்த்து செறிவூட்டப்படும் முறையாகும். இது மண்ணின் வளத்தை அதிகரிப்பதோடு பயிர் மகசூலை பன்மடங்கு உயர்த்துகிறது. ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்க ஒரு ஏக்கருக்கு நன்கு மக்கிய தொழு உரம் 600 முதல் 750 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 100 முதல் 125 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 10 கிலோ, உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ் மற்றும் ட்ரைகோட்டர் விரிடி போன்றவை தலா 1 கிலோ தேவைப்படுகிறது. நிழலான இடத்தில் முதலில் நன்கு மக்கிய தொழுவுரத்தை கொட்டி பரப்பவும். அதன் பிறகு அதில் நுண்ணுயிர்களை சேர்த்து அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா மற்றும் சூடோமோனாஸ் போன்ற உயிர் உரங்களை சிறிது தண்ணீரில் கரைத்து தொழுவுரத்தின் மீது தெளித்து கலக்கவும். இதனுடன் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கை சேர்த்து சீராக கிளறவும். இந்த கலவையில் சாணம் தெளித்து புட்டுப்பதத்திற்கு ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த உரக்குவியலை சாக்கு அல்லது களிமண் கொண்டு காற்று புகாமல் மூடி நிழலில் வைக்க வேண்டும். 15 முதல் 30 நாட்களுக்கு பிறகு சூப்பர் பாஸ்பேட்டில் உள்ள மணிச்சத்துக்கள் தொழுவுரத்துடன் முழுமையாக கலந்து ஊட்டமேற்றிய உரம் பயன்பாட்டிற்கு தயாராகிவிடும். சாதாரண தொழுவுரத்தை விட இதில் மணிச்சத்து மற்றும் தழைச்சத்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். பாஸ்பரஸ் சத்து எளிதில் கிடைப்பதால் பயிர்களின் வேர் நன்றாக ஆழமாக வளரும். ட்ரைகோடர்மா விரிடி மற்றும் சுடோமோனாஸ் போன்ற நுண்ணுயிர்கள் இருப்பதால் வேர் அழுகல் மற்றும் வேர் வாடல் நோய்கள் தடுக்கப்படும். பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உடனடியாகவும் எளிதாகவும் கிடைக்கின்றன. மண்ணின் வளம் மற்றும் நீரை தேக்கி வைக்கும் திறன் அதிகரிக்கிறது.

0: பேரழுகல் மற்றும் வாடல் நோய்களை தடுக்கும் நுண்ணுயிரிகள் பயிரை பாதுகாக்கின்றன. மானாவாரி நிலங்களிலும் நல்ல மகசூல் பெற உதவுகிறது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து தரமான விளைச்சல் பெற முடியும். பயர் வகை பயிர்களில் சாம்பல் நோயின் அறிகுறிகளாவன இலை, இலைக்காம்பு, தண்டு, பூங்கொத்து, பிஞ்சு, காய் முதலிய அனைத்து பகுதிகளையும் தாக்கும். முதலில் சாம்பல் நிற திட்டுக்கள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றி இலை முழுவதும் பரவி வெண்மை நிறமாக காணப்படும். பாதிக்கப்பட்ட பிஞ்சு காய்கள் சிறியதாகி சுருங்கி கருமை நிறமாக மாறி கீழே விழுந்துவிடும். துவரையில் இலையின் அடிப்பாகத்தில் வெண்மை நிற பூசண திட்டுகள் தோன்றி நாளடைவில் இலையின் மேற்பரப்பிலும் காணப்படும். இதனால் இலைகள் மஞ்சளாகி பிறகு காய்ந்து உதிர்ந்துவிடும். ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் இந்த நோய் தாக்குதலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒரு ஏக்கருக்கு நனையும் கந்தகம் 80% WC, 600 கிராம் அல்லது கார்பன் டாசியம் 50% WP, 200 கிராம் தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிச்சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 3%, 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 70 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாய்.

ரூபாயாகவும் அதிகபட்சமாக 72 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 54 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்க

0: 6 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று காலை 7 மணிக்கு புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறார் ஞானசேகரன் அவர்கள். இன்னும் சில மணி துளிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை

0: தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம், விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணைப் பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழா

0: விழாவையொட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஒரு நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க்ஸ் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோவ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
6: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசக்கி பிரியா அவர்கள்.
7: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். கடல் மட்ட உயர்வும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் இயற்கை அமைதியாக எச்சரிக்கிறது. ஆனால் மனிதன் அதை கவனிக்காமல் தொடர்ந்து இயற்கையை அழித்து வருகிறான். அதன் மிக பெரிய விளைவுகளில் ஒன்றுதான் கடல் மட்ட உயர்வு. பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதால் பனிமலைகள் மற்றும் துருவ பகுதிகளில் உள்ள பனி பாறைகள் உருகுகின்றன. அந்த உருகும் நீர் கடலில் சேர்கிறது. வெப்பநிலை அதிகரிப்பதால் கடல் நீர் விரிவடைகிறது. இதனால் கடலின் உயரம் மெதுவாக உயரத் தொடங்குகிறது. இதுவே கடல் மட்ட உயர்வு எனப்படுகிறது. இன்று உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் இதை பற்றி மிகுந்த கவலையுடன் பேசுகின்றனர். ஏனெனில் இது எதிர்கால பிரச்சனையல்ல, தற்போது நடந்து கொண்டிருக்கும் உண்மை. உலக வெப்பமயமாதல் அதிகரிக்கும் வேகத்தில் கடல் மட்டமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணம் மனிதர்களே. தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகை, வாகனங்களின் அதிக பயன்பாடு, காடுகள் அழிப்பு, பிளாஸ்டிக் மாசுபாடு, எரிபொருட்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடு போன்றவை வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வெப்பத்தை தக்க வைக்கும் வாயுக்களை அதிகரிக்கின்றன. இதனால் பூமி வெப்பமடைகிறது. ஒரு காலத்தில் இயற்கை

0: மனிதனை பாதுகாத்தது. இன்று மனிதன் இயற்கையை அழிக்க தொடங்கியதால் இயற்கையே மனிதனை எச்சரிக்க ஆரம்பித்துள்ளது. அதில் மிக பெரிய எச்சரிக்கை கடல் மட்ட உயர்வு. கடல் மட்டம் உயர்ந்தால் முதலில் பாதிக்கப்படுவது கடற்கரை பகுதிகள். கடலோர கிராமங்கள் மெதுவாக கடலுக்குள் சென்றுவிடும் அபாயம் உள்ளது. பல இடங்களில் ஏற்கனவே கடல் கரையை உடைத்து உள்ளே வர தொடங்கியுள்ளது. மீனவர்கள் வாழும் பகுதிகள், வீடுகள், சாலைகள், பள்ளிகள், விவசாய நிலங்கள் ஆகியவை கடலால் பாதிக்கப்படுகின்றன. கடல் நீர் நிலத்திற்குள் நுழைந்து குடிநீரை மாசுபடுத்துகிறது. இதனால் மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை சந்திக்கிறார்கள். விவசாய நிலங்களும் உப்புத்தன்மை அதிகரித்து பயிரிட முடியாத நிலையாக மாறுகின்றன. விவசாயம் பாதிக்கப்பட்டால் உணவு தயாரிப்பும் குறையும். இதனால் பொருளாதார பிரச்சினைகள் உருவாகும். கடல் மட்ட உயர்வால் கடல் புயல்கள் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளின் தாக்கமும் அதிகரிக்கிறது. முன்பு கடற்கரையை மட்டும் தாக்கிய அலைகள் இன்று நகரங்களுக்குள் புகும் நிலை உருவாகிறது. புயல்களின் வேகமும் தாக்கமும் அதிகரித்து வருகிறது. இதனால் உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் அதிகரிக்கின்றன. மனிதர்கள் மட்டுமல்ல, கடல் உயிரினங்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றன. பவளப்பாறைகள் அழிகின்றன. கடல் வெப்பநிலை அதிகரிப்பதால் பல உயிரினங்கள் வாழ முடியாமல் அழிந்து வருகின்றன. கடலில் வாழும் உயிரினங்கள் அழிந்தால் கடல் உணவுச் சங்கிலி பாதிக்கப்படும். அதனால் மனிதர்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். இன்று உலக நாடுகள் இதை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பது, மரங்களை அதிகமாக நடுவது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளை பயன்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் தனது பொறுப்பை உணர வேண்டும். ஆகவே கடலை பாதுகாப்பது நமது பொறுப்பு. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் வி. இசக்கிப்ரியா அவர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நாளும் காலை வேளையை பயனுள்ளதாகவும் மிகவும் உற்சாகமானதாகவும் கழிக்கிறதுக்கு நம்ம ஆகாஷ்வாணி பண்பலை 102.6 நிறைய சூப்பரான நிகழ்ச்சிகள் போயிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு புதிய பாதை நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக தொழில் தொடங்குவோம் குறித்து நமக்கு ஆலோசனை தர காத்திருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம். நாம் புதிய தொழில்களை வணிகத்தை எங்கு லாபகரமாக தொடங்கலாம், ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு தொழில்கள்
1: தரப்படுகிறது.
2: லாபகமாக தொடங்குவதற்கு எங்கு பயிற்சி பெற வேண்டும், சரி பயிற்சி பெற்று விட்டோம், என்னென்ன கடனுள்ள திட்டங்கள் இருக்கின்றன, இது பற்றி எல்லாம் தொடராக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது தொழில் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சிலர் நிலம் வாங்கி வைக்கப்பட்டு அதிலே கட்டணம் கட்டுவார், சிலர் இருக்கின்ற கட்டணங்களை அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு பிடிப்பார்கள், அதன் பிறகு அந்த பத்திரத்தை காட்டி கடனுதவி பெறுவார்கள். அந்த என்ன தொழில் செய்ய போகிறாரோ அதற்கு தேவையான லைசன்ஸ்களை பெறுவது, இப்போது உணவு தயாரிக்க உணவு சார்ந்த பொருட்களை தயாரித்து அட்டை போட்டு

0: பாருங்க, ப்ராசஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ அனுப்பினால் அந்த கட்டிடத்துடைய சட்டங்களுக்கெல்லாம் கம்பி வலை, அதாவது பிளாஸ்டிக் மூலமும் இரும்பு மூலமும் வலை அடிக்க வேண்டும். இப்படி அவர்கள் இத்தனை சதுரடி நீளம் அகலம் இருக்க வேண்டும். அனைவரும் கையிலே கிளவுஸ் அணிந்திருக்க வேண்டும். தண்ணீர் சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் வர வேண்டும் என்றெல்லாம் நிறைய கண்டிஷன் போடுவார்கள். அப்போது அந்தந்த துறையிலே என்னென்ன தேவை சொல்லுகிறார்களோ அதற்கேற்றால் போல் இருந்தால் மட்டுமே லைசன்ஸ் கிடைக்கும். ஒரு பிளாஸ்டிக் தயாரிப்பு நிறுவனம் என்றால் சுத்தி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது. இரும்பு மற்றும் சத்தம் கேட்கக்கூடிய தொழில்கள் அல்லது ஹீட் என்று சொல்லக்கூடிய நம்ம அதுக்கு தேவையான மூலப்பொருளே ஹீட்டாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக்கை பழைய பிளாஸ்டிக்கை வாங்கி ரீப்ராசஸ் செய்வதற்கு முக்கியமான விஷயம் ஹீட் தான். அதை எந்த வழியில் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அப்படி நிறைய வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தினால் அதற்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதற்குரிய துறையிலே அனுமதி பெற வேண்டும். இப்படியெல்லாம் சட்டத்திட்டங்கள் வந்துவிட்டன. முன்பெல்லாம் உணவு ஏதாவது தயாரிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசினுடைய மாவட்ட அதிகாரிகளிடம் பதிவு எண் பெற்றால் போதும். இப்போது அதிலே பல்வேறு புகார்கள் வந்த காரணத்தால் மத்திய அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உணவு பதப்படுத்தலுக்கென்று ஒரு அதிகாரியை நியமித்துவிட்டார்கள். அங்கே பதிவு எண் பெற வேண்டும். அப்படி பதிவு எண் பெற்றால் மட்டுமே நாம் அந்த பொருளை தயாரிக்க முடியும். தயாரிக்கிற அந்த அட்டைப்பெட்டியிலே அந்த மத்திய அரசினுடைய பதிவு எண்ணை போட வேண்டும். அந்த பதிவு எண்ணை போட்டால்தான் விற்பனை செய்ய முடியும். கடையிலே வைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் அணுகி தேவையான பதிவுகளை கண்டிப்பாக பெற்றால் மட்டுமே நாம் தொழில் தொடங்க முடியும். எனவேதான் இப்போது நம்முடைய தற்காலிகமாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் தொழில் தொடங்க விரும்புகிறார், மெயின் ரோட்ல ஒரு பெட்ரோல் பல்க் ஆரம்பிக்க விரும்புகிறார், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க விரும்புகிறார், அல்லது ஒரு கல்வி நிலையம் கட்ட விரும்புகிறார், ஏதோ அவர் விரும்புகிற அவர் செலக்ட் செய்த தொழிலை கட்ட விரும்புகிறார், ஆரம்பிக்க விரும்புகிறார் என்றால் அந்த நிலம் விவசாய நிலமாக இருக்கக்கூடாது. விவசாய நிலமாக அவர் வாங்கிவிட்டால் தமிழ்நாடு மத்திய அரசு அதை இண்டஸ்ட்ரியல் லேண்டாக வீடு கட்டுவதற்கு கட்ட வேண்டுமானால் ரெசிடென்சியல் லேண்டாக மாற்ற வேண்டும். தொழில் சார்ந்த கட்டடம் கட்ட வேண்டுமானால் அதை அரசுக்கு மனு கொடுத்து அதிகாரிகள் வந்து பார்த்து மத்த பக்கத்தில் இருப்பவர்களிடம் என்ஓசி இங்கே பெட்ரோல் பல்க் வருவதால் எங்களுக்கு ஆட்டவில்லை என்று சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் பின்புதான் உங்களுக்கு அந்த பெட்ரோல் பல்க் வழங்க லைசன்ஸ் கொடுப்பார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு தொழிலுக்கும் மருந்து தயாரிக்க வேண்டுமா, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தயாரிக்க வேண்டுமா, எல்பிஜி வைக்கக்கூடிய ஒரு கொடவன் கட்ட வேண்டுமா, உணவுப் பொருள் பதப்படுத்த வேண்டுமா, பெரிய லாரி போன்ற போக்குவரத்து வாகனங்களை சர்வீஸ் செய்வதற்கு உரிய இயந்திரங்களை வைத்து அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் உண்டாக்கி அதை சுத்தம் பண்ணி சரி பண்ணி கொடுக்கக்கூடிய சர்வீஸ் யூனிட் தொடங்க வேண்டுமா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதற்குரியவர்களை அணுக வேண்டும். இப்போது நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மாவட்ட தொழில் மையம், இது ஹை கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் அரசாங்க மருத்துவமனைக்கு அருகிலேயே இந்த அலுவலகம் அமைந்துள்ளது. தீயணைக்கும் படை அலுவலகத்துக்கு பக்கத்திலே மாவட்ட தொழில் மையம் உள்ளது. தொழில் சார்ந்த பதிவுகள், அதுவும் தொழில் சார்ந்த கடனுதவியை பெறுவதற்கு, தொழில் சார்ந்த இதர லைசன்ஸுகள் பெறுவதற்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் மாவட்ட தொழில் மையம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்னை உள்பட கன்னியாகுமரி வரை 38 மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு லைசன்ஸ் பெறுவதற்கும் கடனுதவி பெறுவதற்கும் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் அந்த மாவட்ட தொழில் மையம் தான். அப்ப மாவட்ட தொழில் மையத்தை அறியாதவர்கள் தொழில் தொடங்கிவிட முடியாது. பலருக்கு அது தெரியாமல் அதுக்குரிய பதிவேட்களை பெறாம என்னிடம் பணம் இருக்கிறது, நான் என்னுடைய இடத்தில் கட்டடம் கட்டிவிட்டேன் என்று கட்டடம் கட்டி விடுவார்கள்.
1: அந்த அனுமதி வாங்கிட்டு தான் கட்டணும்.
0: ஆமா, அந்த அனுமதி பெறாமல் நீங்கள் கட்டும் போதே பிரச்சனை வந்துடும். கட்டி முடிச்சுட்டு நீங்க ஆரம்பிச்சாலும் திறக்க விட மாட்டாங்க. அதற்குரிய அனுமதி பெற்று இருந்தால் மட்டுமே மெயின் ரோட்ல ஹோட்டல் வைக்க முடியும், பெட்ரோல் பல்க் முடியும், உங்களுடைய தொழிலை தொடங்க முடியும். நிறைய பேர் கவலைப்படுறது, அதன் மீது அவதிப்படுவது. அப்படி இல்லாமல் நீங்க இந்த மாவட்ட மையம் மூலமாக மனு கொடு, டெப்டி டைரக்டர் கவுன்சில் பிளான் புது பஸ் ஸ்டாண்ட் பாலை அவர்களிடம் இந்த இடத்தை தொழில் இடமாக மாற்ற வேண்டும்,

இந்த மாதிரியான கட்டடம் பொருளை தயாரிக்கிறேன் என்று திட்ட அறிக்கை மனுத்து, அதன் பிறகுதான் நாம் அதற்கு அனுமதிகளை பெற வேண்டும். அதே போல் ஊராட்சி ஒன்றியம் பிளாக் சொல்வார்கள், ஒவ்வொரு ஏரியா அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்கிறது, அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே அது குறித்த விண்ணப்பம் பிளான் நகல் அவர்கள் இத்தனை சேர்க்கிறார்கள் அதுக்கும் கொடுத்து மனு கொடுத்தால் அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் எந்தெந்த துறை, வீடு ஒளி துறை, இங்கே சாலை வசதி இருக்கிறது, இங்கே தீப்பிடித்து விட்டால் அங்கே தீயணைக்கும் படை வாகனம் போகலாம் என்று ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் மக்கள் தப்பிப்பதற்கு வழி இருக்கிறதா என்பதை பார்த்து சொல்வார்கள். தீயணைக்கும் படையை போலவே சுகாதாரத்துறை இங்கே இந்த இடத்திலே கட்டினால் சுகாதாரமாக இருக்குமா, வேலை பார்ப்பவர்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குமா என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி பல்வேறு துறைகளுக்கு இந்த மனுவை அனுப்புவார்கள். அவர்கள் அங்கிருந்து இடத்தை வந்து பார்த்து எங்களுடைய சட்டத்திட்டப்படி இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அனுமதி தருகிறோம் என்று அனுமதி கொடுத்த பிறகுதான் இந்த பிளாக் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் அதனுடைய அலுவலர் தலைவர் இருந்தால் தலைவர் கவுன்சிலர்கள் அனைவரும் கையெழுத்திட்டுக் கொடுப்பார்கள். இப்போது தலைவர்கள் இல்லை, இப்போது அதற்கு இஓ என்று இருப்பார்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் அப்படி தலைவர் என்று இருப்பார்கள். அவர்கள் அரசு அதிகாரிகள், அவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்தால் தான் அந்த கட்டட அனுமதி பெற முடியும். இப்படி பல்வேறு விஷயங்களை நம்முடைய தொழில் முனைவோர் வணிகம் செய்வோர் கடைபிடிப்பதில்லை. இனிமேல் தொழில் தொடங்க விரும்பினால் அந்த நிலம் எந்த நிலத்தையும் இதோ குறைந்த விலைக்கு வருகிறது என்று வாங்கிவிடக் கூடாது. இரண்டாவது, அதற்கு முன்பே என்ன பெயரில் நாம் தொழில் தொடங்க போகிறோம் என்பதை உறுதி செய்து அந்த பெயரில் நிலத்தை பெற்றால்தான் நாளைக்கு அந்த நிலத்தை பதிவு செய்த கட்டணத்தில் பாதியை அரசாங்கம் கொடுக்கும். சொந்த பெயரில் யாராவது ஒரு பெயரிலே வாங்கிவிட்டால் கிடைக்காது. எந்த பெயரிலே பதிவு செய்ய வேண்டும், அந்த இடத்து இடம் என்னவாக இருக்கிறது, விவசாய நிலமாக இருக்கிறதா, பல ஆண்டுகள் விவசாயம் இல்லாமல் தரிசு நிலமாக இருக்கிறதா என்பது, ஹைவே பக்கத்தில் இருந்தால் ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் இருந்தால் கட்டடத்தை கொடுத்து ரயில்வே துறை அனுமதிக்காது. இப்படி பல சட்டத்திட்டத்தை விசாரித்துதான் அந்த இடத்தை வாங்கிட்டோம். தேவையான அனுமதிகளை இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ் பஞ்சாயத்தின் அலுவலகத்துக்கும் டெப்டி டைரக்டர் டவுன் கண்ட்ரி பிளானிங் பாளையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதுக்குரிய அலுவலகம் இருக்கிறது, அங்கே அனுப்பிட்டுதான் நீங்க தொழில் தொடங்கலாம். கட்டணம் சரி, கட்டணம் கட்டி விட்டீர்கள், அதுக்கு வரி ரசீது போட்டு விட்டார்கள், இப்போது நீங்கள் உங்கள் கடன் பெற வேண்டும். அனைத்து துறைகளுக்கும் ஒரே இடத்தில் யார் கடன் வர, சில வகையான திட்டங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் பெறலாம், கொஞ்சம் பெரிய கடன் உதவிகள் மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் பிஎம்இடிபி யுஐடிபி நீட் என்று நூற்றுக்கணக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களுக்கு மாவட்ட தொழில் மையம் மூலமாக அது சம்பந்தப்பட்ட வங்கிகளை அனுப்ப வேண்டும். நீங்க ஏற்றுமதி செய்யணும், பக்கத்துல தூத்துக்குடி இருக்கிறதுனாலையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய ஏற்றுமதிக்குரிய பொருட்கள் கிடைக்கிறதாலையும் முடியும். ஆனால் அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளாக நீங்கள் கிடைத்து விட்டால் அதற்குரிய அனுமதியப்பட வேண்டும். ஏற்றுமதி செய்பவர் ஜிஎஸ்டி எடுத்திருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த ஜிஎஸ்டியை கொண்டு உங்களுடைய எந்த வங்கியிலே கணக்கு வைத்திருக்கிறீர்கள் என்பதை கொண்டு நீங்க மத்திய அரசனுடைய நிறுவனத்திற்கு பதிவு எண்ணுக்கு பதிவு நீங்க விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஏற்றுமதி கோடு, எக்ஸிம் கோடு என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதி கோடு எண்ணை மத்திய அரசு வழங்கும். அந்த எண் இருந்தால் மட்டுமே ஏற்றுமதி செய்ய முடியும். அப்ப ஏற்றுமதி செய்ய விரும்புவர் ஆரம்பத்திலேயே இந்த எண்ணை பெற வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு துறை அந்த துறைகளுக்கு அந்தந்த இடங்களுக்கு தான் நீங்க சொல்ல வேண்டும். இப்போது ஆலோசனை பெற நம்ம நிறுவனம் அங்கு இலவச ஆலோசனை வழங்குவார். அதே போல் பதிவு எண், கடன், மானி போன்ற பல்வேறு விஷயங்களை பெறுவதற்கு மாவட்ட தொழில் மையம் கைகளிலே இருக்கிறது. திருநெல்வேலி 11 அங்கே செல்ல வேண்டும். உள்ளாட்சி அனுமதி பெற நெல்லை கார்பரேஷன் மற்றும் அந்தந்த ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் அலுவலகங்களை அணுக வேண்டும். ஃபேக்டரி கட்ட அனுமதி பெறுவதற்கு அதற்கான ஃபேக்டரி துணை தலைமை அலுவலர் திருநெல்வேலி 11 இருக்கிறார், அவரை அணுக வேண்டும். இப்போது என்ன சொல்கிறார்கள், பல்வேறு தொழில்களிலே மாசு, அதாவது மாசு உண்டாகிறது, சத்தமும் கேட்கிறது அல்லது புகை வருகிறது, இது போல இருப்பதால் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு, அப்படி திருநெல்வேலி 10 இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை நீங்கள்

0: தீயணைப்பு மீட்பு துறை நேரடியாக அனுப்ப வேண்டாம். ஆனால் பிளான் அப்ரூவலுக்கு கொடுத்தால் ஒரு காப்பியை அந்த தீயணைக்கும் படைக்கு கொடுப்பார். நீங்க அதை எடுத்து சென்று அந்த அதிகாரிகளை உங்கள் தடத்தை விட்டு காட்டிட்டு தீயணைப்பு மீட்பு பணித்துறை சார்பாக இந்த ஆட்சியும் இல்லை, இந்த தொழிலை இந்த இடத்தில் கருவேன செய்யலாம் என்று அவர்கள் அனுமதி. அந்த கோட்டை அலுவலகம் திருநெல்வேலி சென்சேரியஸ் கல்லூரிக்கு பின்புறம் ரிசர்வ் லைன் இருக்கிறது. ராணுவ அரசாங்கத்துடைய ரிசர்வ் போலீஸ் துறை இருக்கு, அதற்கு எதிராக இந்த அலுவலகம் அமைந்துள்ளது. அதே போல் சுகாதாரத்துறையிலும் நீங்கள் கட்டண அனுமதி ஆரம்பித்த பிறகு அனுப்பலாம். உணவு சார்களுக்கு துணை இயக்குநர் இருக்கிறார், அவரை அணுகுவர். ஒரு மருந்து தயாரிக்க வேண்டும் அல்லது மருந்து பொருளை வாங்கி விற்பனை செய்ய வேண்டும் அல்லது ஒரு மருந்து கடை நீங்கள் தொடங்க விரும்பினால் சுகாதாரத்துறையினுடைய அனுமதியை பெற வேண்டும், அதற்கு துணை இயக்குநர் இருக்கிறார்.
1: நன்றி சார்.
0: அதே போல் மருந்து துறைக்கும் ஒரு அலுவலர் நியமிக்கப்பட்டார். அதேபோல் ட்ரேட் மார்க் உங்களுடைய அந்த வேறு யார் அதே பெயர் தயாரிக்க கூடாது என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரேட் மார்க் அலுவலகத்திற்கு நீங்கள் கொடுத்து ட்ரேட் மார்க் பதிவு செய்யப்படும்.
1: நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இன்னும் சில விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில மணி தொழில்களில் மாநில தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100-ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர்.

0: உள்ளனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது.

0: இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரகாச்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி வி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காற்றலைகள் மூலம் உங்கள் கவலைகளை கரைப்பது ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியும் நானும் பகுதியில இன்னைக்கு நம்மளோட பேச காத்திருக்கிறாங்க குற்றாலம் அம்பலவாணன். வணக்கம் சார்.
1: வானொலிக்கு 90 என் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க சார்.
1: அதாவது 90வது பிறந்தநாள் மட்டுமல்ல 300வது 800வது பிறந்தநாளுக்கும் வாழ்த்தும்.
0: நன்றி நன்றி.
1: அதிகம் என் தலைமுறை வாழ்த்தும் பலமுறை. நான் என்னுடைய 10 வயசுல 6ஆம் படிக்கும் போதுமா ரேடியோ விருந்து கேக்குமா, அதுவும் இந்த செய்தி கேக்கும் பாருங்க, டெல்லியில் செய்தி ஒளி வருவாங்க 7:15 செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பா
1: அந்த காரணம்னா நிகழ்ச்சி முடிவரை கட்டிட்டே இருப்பேன், செய்தி கட்டிட்டே இருப்பேன். என்ன செய்ய புரியாது ஆனா நிகழ்ச்சி
0: கேப்பேன்.
1: அது போல ஒளிச்சித்தம் போடுவாங்க, நாட்டுக்கு ஒளிச்சித்தம் போடுவோமா,
0: நான்
1: விரும்பி கேப்பேன். இந்த நேயர்கள் விருப்பம் போடுவாங்க அடுத்த நிகழ்ச்சி, வார பாஞ்சாயிரத்துக்கு நிகழ்ச்சி வரும். அப்ப என் பாட்டு வராதான், எழுந்த பாட்டு வராதுன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கடைசி என் பாட்டு வரும், அவ்வளவு சந்தோஷம் பையன் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸ்கூல்ல போய் பையன் சொல்லுவாங்க, ஏன்னா இவன் பேர் எனக்கு ரெடியில வந்து அப்படிம்பாங்க. அவ்வளவு அந்த ஆர்வம் ரேடியோ மேல, அந்த ஆர்வம் இன்னைக்கு நெடிச்சுக்கிட்டுதான் இருக்கு.
0: அதாவது சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்ச அந்த ஆர்வமும் சந்தோஷமும்.

0: இன்னும் உங்களுக்கு
1: ஆமா இப்போ
0: தொடர்ந்துட்டே இருக்கு.
1: நெல்லுதான் இருக்கு. அடுத்தாப்புல இப்ப நெல்லு வாங்கி சொல்லும் பொழுது நிகழ்ச்சி எல்லாமே மனதிற்கு மகிழ்ச்சியா இருக்கும். அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டும் இல்ல, பழுது நீக்கி நிகழ்ச்சியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அது போல குற்றாலத்தை சாரலா வீசும் ஆனந்த பூங்காற்று, அது நேரடி கருத்துக்களம் ஆடுகளம் அமர்களம் மகளிர் மட்டும் பெருமாள் ஒழிக்கும் எட்டு சிக்கும்
0: தானா.
1: நிகழ்ச்சி கேட்டாலும் நலம் தானா வரும். பொதிய தும்பி நேரில் கலந்து கொள்வார்கள் விரும்பி. சுகமான ராகங்கள் சுகமான கவனங்கள் நம் வானிலை கொடுத்த நிகழ்ச்சி அத்தனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். வானிலைக்கு நான் கொடுப்பேன் ஒரு கரவொலி.
0: நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். அம்பலவாணன் சார் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்களுடைய வானொலியும் அவங்களும் இருந்த அந்த அனுபவத்தையும் நம்மளோட ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. பாடலை தொடர்ந்து பேசலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளோட விலை நிலவரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 48 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 55 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 17 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பாகக்காய் பெரியது 45 ரூபாய்க்கும், சிறியது 50 ரூபாய்க்கும், காராமணி 28 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 29 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கட்டு 15 ரூபாய்க்கும், மல்லியலை 50 ரூபாய்க்கும், புதினா 56 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 30 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 76 ரூபாய்க்கும், சௌச்சோ 36 ரூபாய்க்கும், குடமிளகாய் 65 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 180 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 100 ரூபாய்க்கும், சிறுகிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி வாழைப்பழம் 70 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு, பச்சை வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் எல்லாம் 60 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 65 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், சப்போட்டா 60 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், கிர்ணிப்பழம் 50 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும், மாம்பழம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு சத்துக்கள் தருது அப்படிங்கிறத பார்த்து வாங்கி சாப்பிடணும். நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா உரிமையின் திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை இணைந்திருப்பது

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு வணக்கம் வரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேலப்பாளையம், ரெட்டியார்பட்டி மற்றும் புதிய பேருந்து நிலையம் துணை மின் நிலையங்களில் இன்றைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சில பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேலப்பாளையம், கொட்டிக்குளம், பஜார், அம்பை மெயின் ரோடு, சந்தை பகுதிகள், குலவணிகர்புரம், மத்திய சிறைச்சாலை, மாசிலாமணி நகர், வீரமாணிக்கபுரம், நேதாஜி சாலை, ஹமிபுரம், மேலக்கருங்குளம், முனீர்பள்ளம், ஆரைக்குளம், அன்னை நகர், தருவை, ஓமநல்லூர், கண்டித்தான்குளம், ஈஸ்வரியாபுரம், ஆஸ்பத்திரி ரோடு, தெற்கு பைபாஸ் ரோடு, மேல குலவணிகபுரம், பஜார் திடல், ஜின்னா திடல், டவுன் ரோடு, அண்ணா வீதி, பஷீரப்பா தெரு, கணேசபுரம், செல்வகாதர் தெரு, உமருப்புலவர், ஆசாத் ரோடு, பிஎஸ்என் கல்லூரி, ரெட்டியார்பட்டி, டக்கரமாழ்புரம், கொங்கந்தான்பாறை, பொன்னாக்குடி, அடைமிதிப்பான்குளம், செங்குளம், புதுக்குளம், ஈட்டேரி மற்றும் தாமரைச்செல்வி, பெருமாள்புரம், பொதிகை நகர், அரசு ஊழியர் குடியிருப்பு, என்ஜிஓ காலனி, மகிழ்ச்சி நகர், திருநகர், திருமால் நகர், ராமச்சந்திர கார்டன், ராமச்சந்திரா நகர், பரணி பார்க், அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் புதிய பேருந்து நிலையம், இந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்னி காலையில் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாவதா ஆங்கிலம் அறிவோம். நமக்காக பேச காத்திருக்காங்க கே கே தாமஸ் அவர்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாவது ஆங்கிலம் அறிவோம். நமக்காக பேச காத்திருக்காங்க கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: ஆங்கிலம் அறிவோம் இந்த நிகழ்ச்சிக்காக இப்பொழுது நான் வளம் வந்து கொண்டிருப்ப சில நாட்களாக வந்து இருக்கிறோம். நெல்லை பண்பலை 102.6 வானொலி நேயர்களுக்கு சாலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம், லெட்ஸ் நோ இங்கிலீஷ். அதாவதுமா, சில நாட்களாக நான் வந்து ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிகள் நான் பங்கு கொண்டு வருகிறேன். அதுல வந்து நான் நேற்று என்ன சொல்லி கொடுத்தோம்னா, அந்த வெர்பல் க்வெஸ்சன் இருக்குல்ல, அதுல வந்து முதல்ல டூ வருது, அப்புறம் பி வருது. இன்னைக்கு மாடல் வருது நான் நடத்தி சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன். அதற்கு முன்னால நான் என்ன சொல்லலாம் நினைக்கிறேன்னா, பொதுவா இன்னைக்கு துவக்க நாள்ல இருந்து நான் ஆரம்பித்ததனுடைய ஒரு சுருக்கிய வடிவம், சுருங்கிய வடிவத்தை சொல்லலாம்
0: இருக்கேன்.
1: பாருங்க, ஆங்கிலத்தை மனித வாழ்க்கையில பேசக்கூடிய வரிகளை, வாக்கியங்களை, அதாவது சாதாரண வாக்கியம், அதாவது செய்தி வாக்கியம், கேள்வி செய்தி வாக்கியம், அதாவது ஸ்டேட்மெண்ட் அல்லது டெக்ளரேட்டிவ் பாங்க, செய்தி வாக்கியம், கேள்வி வாக்கியம், க்வெஸ்சன், கட்டளை வாக்கியம், ஆர்டர் அல்லது இம்பரேட்டிவ், உணர்ச்சி வாக்கியம், ஆச்சரிய வாக்கியம், எக்ஸ்கிளமேட்டரி, இந்த விதமான நாலு விதமான வாக்கியங்கள் தான் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மொழிகள்லயும் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றத்துக்கு இந்த விதமான நாலு விதமான வாக்கியம் தான். யாரெல்லாம் எங்க பேசுற, எப்ப பேசுறாங்கன்னு பாக்கலாம். அதாவது மூன்று இடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அவங்க மூணு தான் பேசுறாங்க, வேற யாருமே கிடையாது. அவங்க எந்த காலம், மூன்று காலத்துலதான் பேசுறாங்க, நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம் அல்லது எதிர்காலம், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதுதான் எல்லாமே கருத்து பரிமாற்றம், மனிதர்கள் ஒருவரோடு கருத்து பரிமாற்றுவதை இந்த வகையில தான் நாம எல்லா மொழியிலையும் கருத்து பரிமாறுகிறோம். ஆங்கிலம் இந்த கம்யூனிகேஷன் டூல்லையும் அப்படித்தான். இன்று நான் இன்னும் உங்களுக்கு என்ன சொல்ல வர விரும்புகிறேன் என்றால், இந்த அதில் கேள்வி வாக்கியத்தை நான் நடத்தி கொண்டிருந்தேன். கேள்வி வந்து ரெண்டு விதமா கேட்கலாம், ஒன்னு WH question, இன்னொன்னு வெர்பல் question, ஆமா இல்லைன்னு பதில் சொல்றது, அல்லது என்ன எங்கே அப்படி ஒரு கேள்வியில ஆரம்பிக்கிறது. இந்த ஆமாம் இல்லை என்று பதில் சொல்லுவதற்கு நன்றாக தெரிந்தான், எங்கே எப்பொழுது எப்படி என்பதை பற்றி நன்றாக தெரியும். அதில் வந்து நான் இன்னைக்கு வந்து will, can, may இந்த மாடல் வித் மாடல் வெர்பை நான் சொல்லி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: வில், வில் என்றால் ஒரு கட்டாயத்தையும் குறிக்கி, எதிர் காலத்தையும் குறிக்கி. வில் பாருங்க, வில் யூ கம் டுமாரோ, வில் யூ கம் டுமாரோன்னா நாளை வருவாயா, அதாவது நாளை வருவாயாங்கிறத ஒரு கட்டாயத்தை குறிக்கி, அது எதிர்காலத்தையும் குறிக்கி. எஸ் ஐ வில் கம் டுமாரோ, நோ ஐ வோன்ட், அந்த வோன்ட் அது சுருக்கமா சொல்றது எந்த இடத்துல சொல்ல, அதாவது மரியாதைக்குரியவங்கள்ட்ட பேசும்போது முழு வரியா பேசணும். சிலட்டு வந்து ஆமா நீ எங்க போனப்பா, அது என்ன, அதாவது சாப்பிட்டியா, ஆமா அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து நமக்கு நெருங்கியவர்கள்ட்ட. அதே சமயத்துல உள்ள அலுவலக ரீதியில தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. Will you take me to the hospital? அப்படின்னா எஸ் I will அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லுவோம், I will take you அப்படிங்கற மாதிரி சொல்லலாம். அதே மாட்டோம்னு சொல்றதுக்கு I won't take you அப்படின்னு சொல்லலாம். Can பாருங்க, can வந்து முடியும் அல்லது ஒரு ability, தகமை, திறமையை காட்டு. Canங்கற வார்த்தை தெரியாம இருக்க கூடாது. Can you help me, என்னால் உதவி செய்ய முடியுமா, அதை வந்து நாம் எஸ் ஐ கேன் என்று சிலர் சொல்லலாம், சில நேரத்தில் சொல்லலாம், அல்லது அதாவது எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ, அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று கேட்டுக்கிட்டு, கேன் யூ ஹெல்ப் மீ டு ஷோ த ரயில்வே ஸ்டேஷன், அதாவது இந்த ரயில் நிலையத்தை காட்டுவதற்கு எனக்கு உதவியா, உதவி செய்வாயா அப்படின்னு கேட்கும் போது எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதனால கேன் வந்து ரொம்ப கட்டாயம் தெரிஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை. கேன்னா முடியுங்கிறதையும் குறிக்கும், ஒரு எபிலிட்டி, அதாவது ஒரு அவங்களுடைய தகுதியையும் குறிக்கும். கேன் யூ ஸ்விம் இன் த ரிவர், பாத்தீங்களா, அதுல வந்து ரிவர்ல நீச்சல் அடிக்க முடியுமா, எஸ் ஐ கேன் அல்லது நோ ஐ காண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம்.
0: நன்றி சார், நன்றி சார்.
1: பாருங்க, மே வந்து ஒரு அனுமதியை குறிக்கி, அது சில இடங்கள்ல ஒரு

0: ஆசீர்வாதம் ஒரு பிளஸ்ஸிங்க்கும் அது குடிக்கும் பாத்துக்கோங்க. மே மே வந்து மே கமின் சார் அப்படிங்கும் போது எஸ் யூ மே கமின் அல்லது யூ மே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மே வந்து மே எல்லாருக்குமே மே வந்து அது வகுப்பறையில படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே கட்டாயம் இந்த வரிய பயன்படுத்தாம இருந்திருக்கவே மாட்டாங்க. அதே சமயத்துல ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு வேலை மழை வர உறுதியா வருங்கிற மாதிரி இருக்காது. அங்கேயும் மே பயன்படுத்தலாம். மே ட்ரெயின் டுடே இன்று மழை வருமா மழை வேளாமா அப்படிங்கிற மாதிரி அதுல எஸ் இட் மே ரெயின் டுடே அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லணும். மே காட் பிளஸ் யூ, அதாவது கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக, அதுல அந்த மே பயன்படுத்துவாங்க பாத்துக்கோங்க. இப்படிதான் வில் கேன் மே போன்ற மாடல்ஸ் பயன்படுத்தி இந்த மாடல்ஸ் தெரிஞ்சாத்தான் அதுக்கு முன்னால டபிள்யூஹெச் குவெஸ்டின் உள்ள போட்டா நேற்று நான் டூவர்ஸ் சொல்லி கொடுத்தேன், அதுக்கு முந்தா நாள் டூவர்ஸ் சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் பி வர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஹேவ் வர்ஸ் ஹேவ் வர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிதான் நான் சொல்ல விரும்புறேன். நான் கடைசியா என்ன சொல்ல விரும்புறேன்னா, ரெண்டு பழமொழி சொல்லலாம்.
1: சொல்லுங்க சார்.
0: ஆல் தட் கில்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஹெல்த் இஸ் வெல், நோயற்ற வாழ்வே
1: குறைவற்ற
0: செல்வம் என்ற பழமொழிகளோடு இன்று முடிக்கிறேன். நன்றி, வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மீண்டும் நாளை நாளை சந்திப்போம் என்று வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.
1: நன்றி சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நமக்கான பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி தச்சநல்லூர் துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால தச்சநல்லூர் நல்மேப்பர் நகர் செல்வ விக்னேஷ் நகர் பாலாஜி அவென்யூ வடக்கு பாலபாக்கிய நகர் தெற்கு பாலபாக்கிய நகர் மதுரை ரோடு திலக் நகர் பாபுஜி நகர் சிவந்தி நகர் கோமதி நகர் சிந்து பூந்துரை மணிமூர்த்தீஸ்வரம் இருதயநகர் பரணி நகர் இளங்கோ நகர் மற்றும் செல்லப்பாண்டியன் ஆற்றுப்பாளம் வரை உள்ள வடக்கு புறவழிச்சாலை இருபுறமும் இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலப்பாளையம் துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு நடக்க இருக்கிறதா இருந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகள் 6ஆம் தேதி சனிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதுனால மேலப்பாளையம் குட்டிக்குளம் பஜார் ரோடு அதுக்கப்புறம் அம்பை மெயின் ரோடு சந்தை பகுதிகள் குலவணிகர்புரம் மத்திய சிறைச்சாலை மாசிலாமணி நகர் வீரமாணிக்கபுரம் நேதாஜி சாலை ஹமிபுரம் மேலக்கருங்குளம் முனீர்பலம் ஆகிய பகுதிகளுக்கு 6ஆம் தேதி அந்த மின் விநியோகம் தடைப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகளை 6ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: இன்றைய குறுஞ்செய்தி. நீர் பல்லாண்டு பல்லாண்டு நீடோடி வாழ்க. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய். இந்த உலகமே சந்தோஷமாக இருக்க போகிறது. நிறைய ஆசீர்வாதங்களை பெறப்போகிறது. உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன்.
3: என்னடா இது, மந்திரியார் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்?
2: உன்னை என்ன செய்கிறேன் பார். உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. உன்னை நான் வெறுக்கிறேன்.
3: காது கொடுத்து கேட்க முடியவில்லை. என்ன மந்திரியாரி ஏகவசனத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்? என்ன நடக்கிறது இங்கே?
2: மன்னா, தாங்களா? வருக மன்னர் வேந்தே.
3: நடிப்பதற்காக ஏதாவது நாடகம் கம்பெனியில் சேர்ந்து விட்டீரா? வசனம் எல்லாம் பலமாக இருக்கிறது.
2: மன்னா, நான் ஒரு ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கிறேன்.
3: என்ன, நீர் நடிகராக மாறிவிட்டீர் என்று நினைத்தேன். ஆனால் ஆராய்ச்சியாளராக மாறிவிட்டீரா?
2: மன்னா, ஆராய்ச்சியாளராக மாறவில்லை. ஒரு ஆராய்ச்சியாளர் தண்ணீர் பாட்டில்களை வைத்து நிரூபித்த ஒரு விஷயத்தை நான் டெஸ்ட் செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இதோ அதற்காக தான் 2 பக்கமும் தண்ணீர் பாட்டில்களை அடுக்கி வைத்திருக்கிறேன்.
3: யார் அந்த ஆராய்ச்சியாளர்? அப்படி என்ன ஆராய்ச்சி அவர் செய்து விட்டார்? அப்படி என்னத்தான் நிரூபித்து விட்டார்?
2: கடந்த 1994 ஜப்பானை சேர்ந்த விஞ்ஞானியும் ஆராய்ச்சியாளருமான மோசரோ அமட்சோ, நாம் பேசும் வார்த்தைகள் நம் வாழ்வில் எத்தகைய மாற்றங்களை நிகழ்த்துகின்றன என்பதை தண்ணீரை கொண்டு நிரூபித்திருக்கிறார்.
3: தண்ணீரை வைத்து எப்படி மந்திரியாரை நிரூபிக்க முடியும்?
2: நிரூபித்திருக்கிறாரே மன்னா, அதன் முடிவுகள் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றன.
3: அப்படியா? அப்படி என்னத்தான் முடிவுகள் கிடைத்தனவாம்?
2: தன் ஒரு பேட்ச் மாணவர்களிடம் பலவிதமான பாட்டில்களில் தண்ணீரை நிரப்பி வைத்து விட்டு அதன் முன்பு நின்று கொண்டு, நான் உன்னை வெறுக்கிறேன், நீ ஒரு கெட்டவன், நல்லதே நடக்காது உனக்கு என்பது போன்ற நெகட்டிவ் வார்த்தைகளை பேசி நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புமாறு சொல்லி இருக்கிறார். இதே போன்று தனது அடுத்த பேட்ச் மாணவர்களிடம் பலவிதமான பாட்டில்களில் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொண்டு அதன்

0: நின்று கொண்டு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அழகாக இருக்கிறாய், நன்றி, பாராட்டுக்கள், வாழ்க வளமுடன் போன்ற பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசி பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்புமாறு கூறியிருக்கிறார்.
1: பிறகு என்ன நடந்தது?
0: அதன் பிறகு ஆராய்ச்சியாளரும் விஞ்ஞானியுமான மாசரோ அமெச்சோ அந்த பாட்டில் இருக்கும் தண்ணீரை எல்லாம் உறைய வைத்து அந்த உறைந்த தண்ணீரை எடுத்து மைக்ரோஸ்கோப்பின் அடியில் வைத்து பார்த்திருக்கிறார்.
1: மைக்ரோஸ்கோப் அடியில் அப்படி என்ன தெரிந்ததா?
0: முதல் பேட்ச் மாணவர்கள் நெகட்டிவ் வார்த்தைகளை பேசி நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பினார்களே, அந்த பாட்டில்கள் இருந்த தண்ணீர் ஒரு அருவருப்பான உருவத்தில் உறைந்திருந்ததாம். அதுவே இரண்டாவது பேட்ச் மாணவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசி பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பிய பாட்டில் இருந்த தண்ணீர் அழகழகான உருவங்களில் கிறிஸ்டல்களாக உறைந்திருந்ததாம்.
1: ஆச்சரியமாக இருக்கிறது, இது எப்படி நிகழ்ந்தது?
0: மன்னா, தண்ணீருக்கு ஞாபக சக்தி உண்டு. நமது உடல் 85% தண்ணீரால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுவும் குறிப்பாக நமது மூளை அதிக அளவு நீரால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் நாம் பேசும் வார்த்தைகளை நமது உடலும் மூளையும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அதனால் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் பாதிப்பை உண்டாக்கும். அவை நீங்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் நாம் பிறரிடம் பேசும் வார்த்தைகள் மட்டுமல்ல, நமக்கு நாமே நம்மை பற்றி பேசும் வார்த்தைகள் கூட நல்ல வார்த்தைகளாக பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானியும் ஆராய்ச்சியாளருமான மாசரோ அமெச்சோ கூறியிருக்கிறார்.
1: அப்படியெனில் என்னால் இயலாது, என்னால் முடியாது என்று வார்த்தைகளை சொல்வதை விட்டுவிட்டு என்னால் முடியும், என் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற சிறந்த வார்த்தைகளை நமக்கு நாமே கூறிக்கொள்ள வேண்டியதுதான். ஆக மொத்தம் மந்திரியாரே, நமது ஒவ்வொரு சொல்லும் நமது ஒவ்வொரு செல்லை பாதிக்கிறது. நமது சொல் போல் நமது செல்லும் செயல்படும்.
2: ஆஹா, தத்துவம் நம்பர் 1010.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் பரணி. இன்னும் சில மணி துளிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச் சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த மே மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்க

0: தரத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
2: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 8:04 ஆகிட்டு இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் முதலாவதாக வழக்கென்று வந்தால் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கேட்டுருக்கோம் இல்லையா. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே இந்த நிகழ்ச்சியில் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்களை நம்ம கூட சொல்லிகிட்ருக்கிறாங்க. நம்மளுடைய வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள், திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர். ஸோ அவங்க கூட இணைப்பில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இதை பற்றி நமக்கு பேச இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்
2: சார். நீங்க இதுவரைக்கும் சட்டம் சம்பந்த நிறைய தகவல்களை நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவா இன்னைக்கு நம்ம கேள்விப்பட நிறைய விஷயம் என்னன்னா, இந்த வரதட்சணை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான், அது ஒரு முடிவே இல்லாம தான் இருக்கு. சோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு சட்டம் சார்ந்த தகவல்கள் என்ன என்ன இருக்குது, அது சம்பந்தமா நாங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்?
3: சொல்லலாம். வரதட்சணை கொடுமை என்பது சமூகத்துல பெண்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இதனை தடுக்கவும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் இந்திய சட்டத்தில் வலுவான பிரிவுகள் இருக்கிறது. இப்ப அந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்னு 1961 ஒரு சட்டம் கேட்டிருக்காங்க. அதன் மூலமும் இந்திய தண்டனை சட்டம் 2023, அதாவது பாரதிய நியாய சங்கீதம், இதுல வந்து பிரிவு 85-86, இந்த இரண்டு பிரிவுகளுக்கு கீழும் வரதட்சணை கேட்பதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். அது நல்லா தெரிஞ்சுக்கிறது. கேட்பதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். இந்த சட்டத்தின்படி வரதட்சணை வந்து வாங்குவது மட்டும் இல்ல, கொடுப்பதும் குற்றமாக கருதப்படுகிறது. திருமணத்திற்கு முன்போ, திருமணத்துக்கு பிறகோ, அல்லது அதற்கு பிறகோ வரதட்சணை கோரினால் அதற்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், குறைந்தபட்சம் 15,000 அல்லது வரதட்சணை மதிப்பு அதிகமோ, இந்த அளவுக்கு அபராதம் விதிக்க சட்டத்திடம் இருக்கிறது. கணவன் அல்லது கணவனின் குடும்பத்தினர் ஒரு பெண்ணை வரதட்சணைக்காகவோ அல்லது வேறு காரணங்களாகவோ, மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ கொடுமைப்படுத்தினால் இந்த பிரிவின் கீழ் பிணையில் வர முடியாத வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று திருமணமான 7 ஆண்டுகளுக்குள் ஒரு பெண் சந்தேகத்திற்குரிய முறையில் மரணமடைந்தாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டாலோ, அதற்கு முன் அவர் வரதட்சணைக்காக கொடுமைப்பட்டதற்கான ஆதாரம் இருந்தால் அது வரதட்சணை மரணம் என கருதப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு 7 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதே மாதிரி திருமணத்தின் போது பெண்ணுக்கு வழங்கப்படும் நகைகள், உடைமைகள், அசீதனம் சொல்லக்கூடிய அனைத்தும் அந்த பெண்ணுக்கே சொந்தம். கணவரின் வீட்டார் அதனை தன் வசப்படுத்திக் கொள்ள முடியாது. விவாகரத்து அல்லது பிரிவின் போது அதை திரும்ப பெற சட்டம் வழிவகை செய்கிறது. சரி, ஒருவேளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னா அந்த புகார்களை எங்கே கொண்டு கொடுக்க வேண்டும்? பாதிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது அவரது குடும்பத்தினரோ வரதட்சணை கொடுமை குறித்து புகார் அளிக்க பல்வேறு வழிகள் உள்ளன. குறிப்பாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்று நேரடியாக எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். இங்கே பெண் காவலர்கள் இருப்பதால் பெண்கள் தயக்கம் பேச முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட சமூக நல அலுவலர் அப்படின்னு சொல்லி ஒருவர் இருப்பாரு, அவர்தான் மாவட்டத்தின் வரதட்சணை தடுப்பு அதிகாரியாக செயல்படுவார். இவரிடமும் நேரடியாக புகார் அளிக்கலாம். அதே போன்று அவசர உதவி எண்கள் இருக்கு. இப்ப 181 அந்த நம்பருக்கு போன் பண்ணி 24 மணி நேர சேவை. இதுல வந்து சட்ட உதவி, தங்குமிடம், ஆலோசனைகள் இதை எல்லாம் பெறலாம். அதே மாதிரி 1091 பெண்களுக்கான காவல் உதவி எண், அதுலயும் தகவல் கொடுக்கலாம். சொல்லக்கூடிய இணையதளம் மூலமாக தமிழ்நாடு காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது தேசிய பெண்கள் ஆணையத்தின் இணையதளம் மூலமாகவும் ஆன்லைன்ல புகார் செய்யலாம். ஒருவேளை காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறினால் வழக்கறிஞர் மூலமாக நேரடியாக நீதிமன்ற நடுவரை அணைக்கு புகார் அளிக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல கல்வி அறிவும் பெண் முன்னேற்றமும் ஒப்பிடத்தக்க அளவில் அதிகமாக இருந்தாலும் வரதட்சணை கொடுமைகள் முழுமையாக ஒழியவில்லை என்பதுதான் சட்டப்பான உண்மை. தற்போது நிலவரம் அப்படின்னு சொன்னால் வரதட்சணை என்ற வார்த்தை பயன்படுத்தாமல் மரியாதை, அன்பளி, பிள்ளைக்கு சீர் செய்யும், காசு தரணும், வீடு வாங்கி தருதல் இந்த பெயர்களில் மறைமுகமாக வரதட்சணை வாங்குவது பரவலாக இருக்கிறது. இருந்தாலும் அதுவும் ஒரு வகையான குற்றமே. அது பெண்ணை தான் எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லி

0: இருக்கிறதோ அவை கொண்டு வரவில்லை என்றால் இந்த வீட்டில் வைக்க முடியாது என்று சொல்வதோ போன்ற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த எங்குமே போக முடியாததான் 181 என்ற நம்பருக்கும் 1091 என்ற நம்பருக்கும் போன் பண்ணி தகவல் சொன்னாலே போதுமானது. உடனடியாக அதற்கு வந்து தீர்வு உடனடியாக கிடைக்கும். தற்காலத்துல பெண்கள் தங்களுடைய நடக்க அநீதிகளுக்கு எதிராக புகார் அளிக்க தயங்குவதில்லை. அதனால பெண்கள் வந்து வரதட்சணையால் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் நான் சொன்னபடி இந்த உரிய அமைப்புகளை அணுகினால் உடனடியாக அவருக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும்.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு பெண்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் கூட இது, அந்த எண்ணை கூட நாங்கள் மறக்க மாட்டோம். 181 இல்லையா? ஆ, நிச்சயமா சார், இந்த எண்ணை வந்து நாங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டோம். நேர்கள் கேட்டுக்கிற நேர்களும் குறிச்சு வச்சிருப்பாங்க நிச்சயமா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் எங்க கூட இணைஞ்சதுக்கும் நன்றி,
0: ரொம்ப நன்றி.
1: ஸோ 181 மறந்துடாதீங்க நேர்களை. இவ்வளோ நேரமும் நம்ம கூட வழக்கென்று வந்தால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பேசினாங்க. நேரலை நிகழ்ச்சியில் கேட்டீங்க திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இனி கேட்கலாம் தெரிய பாடல். 36 வயது நிலை திரைப்பட தந்த பாடல் வந்துட்டுருக்கு. விவேக் அவருடைய பாடல் வரிகளில் லலிதா விஜயகுமார் பாடினது, சந்தோஷ் நாராயணனுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து 8:30 திரையறிவு நிகழ்ச்சி உங்க காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

0: using the internet has doubled to 64% in 4 years. Among men, it increased from 51.2% to 80.5%, reports the Times of India. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Myanmar President U Min Aung Hlaing says his country will not allow its territory to be used against India's security interests. India and US have finalized most elements of first phase of bilateral trade agreement, says Commerce and Industry Minister Piyush Goyal. Uttarakhand's UNESCO World Heritage Site, Valley of Flowers, opened to tourists. 22 rowers included in TOPS development group ahead of Asian Games 2026. And in hockey, India registered dominant 4-1 win over Korea in Men's Under-18 Asia Cup. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
3: மேகம் பூப்பூவாய் தூவும்.
2: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
5: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசைமலையா?
6: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
5: இது 102.6
7: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நெயிலணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:31 ஆயாச்சு, தெரியற நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசுறக்காக இணைஞ்சிருக்கிறோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
8: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ஜெமிமா, ஒவ்வொரு நாளும் திரையறிவி நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல்களை கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்கிறோம். நேயர்களும் போட்டி போட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
7: என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, நேயர்களை ரொம்ப கஷ்டப்படுத்த கூட சில ஈஸியா கூட கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா.
8: ஈஸியா கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து ஆன்சர் வாங்குறதுக்காக நிறைய
7: க்ளூஸும் கொடுத்துடுறோம். நிச்சயமா சொல்லியாகணும். சோ இன்னைக்கும் கூட திரையு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்குது. எந்த மாதிரி இன்னைக்கு திரையு நிகழ்ச்சி இருக்க போகுது அப்படின்னா, பொதுவாக இந்த பழைய பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே. அந்த பழைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணாலும் அது வந்து ஹிட்டாக தான் செய்யும். இதை வச்சு முடிவு பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஆடியோ கட்ஸ் வந்து ரீமிக்ஸ் சாங்ஸோட ஆடியோ கட் தான் கொடுக்க போகிறோம்
8: உங்களுக்கு. பழைய பாடலாக இருந்தாலும் சரி, புதிய பாடலாக, அதாவது புதுசு போட்டு ஆமாம் பழசு தான் சொல்லணும்னு இல்லை, புதுசு பேர் சொன்னால் கூட போதும், பழசு அதில் எதில் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது தொடர்பான என்ன கேள்விகளாக இருந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க. இப்போவே டயல் பண்ணுங்கள்
7: 0462251113 2 அப்படி இல்லைனா 0462251133 அப்படிங்கிற எங்களுக்கு நிகழ்ச்சியில் பற்றி நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சிடலாம். ஸோ நேற்றுக்கு நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் நம்மளுடைய பண்பலை கேட்டு கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேராக யார் இங்கேருந்து கேட்டலாமா? வணக்கம்.
8: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
9: இனிய நாட்களை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கிறோம் சந்திரசேகர் சார். நேத்தைக்கு நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி தெரிய நிகழ்ச்சியில பதில் சொல்லியிருக்கீங்க, உற்சாகமா வந்துருவாரு. பொதுவாக சந்திரசேகர் சார் வந்து முதல் நேரம் வராம தான் ஆச்சரியம். நிகழ்ச்சியில அடுத்த நேரம் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
9: ஆ மேம் வணக்கம், நான் சந்திரசேகர் கட்டடியிலிருந்து.
7: சார், நீங்க சொன்னீங்க என்ன விஷயம்னா, ஏற்கனவே நிகழ்ச்சியில வந்து நேத்து நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா, அதனால நிகழ்ச்சியில நீங்க வந்து மறுபடியும் நாளைக்கு முயற்சி பண்ணுங்க தெரிய நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம்.
7: வணக்கம்
8: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க? தேவிஸ்ரீ அம்மா. தேவிஸ்ரீ அம்மாவும் தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டே இருக்கக்கூடியவங்க தான். ஸோ புதிய நேயர்களுக்கு வழிவிடும் விதமா நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நேயர்கள் வந்தா நல்லா இருக்கும். அந்த வகையில அடுத்ததாவதா புதுசா இன்னைக்கு யார் பேசிருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
10: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
7: உங்களுக்காக ஆடியோ கொடுக்கறோம் சார், கண்டுபிடிக்க பாருங்க.

0: முருகன் சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மைக்கேல் மதன காமராஜன், நாலு கமலஹாசன் நடிச்சிருப்பாங்க.
0: பாடலோட முதல் வரி தெரியுமா?
2: பாட்டு என்னவோ, பாட்டு
0: இது ஒரு நல்ல பாட்டு
1: தான்.
2: ஒரு புது படத்துல
1: அதேதான் சந்தானம் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. என்னமோ ஒரு பாட்டு என்னமோ ஒரு படம் சொல்லி கிட்டத்தட்ட சரியான பதில நெருங்கிட்டாங்க. மைக்கேல் மதன காமராஜன் படத்துல பேரு வச்சாலும் வைக்காம போனாலும் நிக்காது கன்னிவாசு.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அதாவது நம்ம எடுத்து கொடுத்தோன்னே அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி
1: நமக்கு பதில் சொல்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வந்த பாடல் தான் இப்போ புதுசா வந்த ஒரு
0: டிக்கி லோனா அப்படிங்கிற திரைப்படத்துல இதே பாடல தான் பயன்படுத்திருப்பாங்க. ரீமிக்ஸ் டைம்லயும் அந்த பாட்டு பயங்கர ஹிட் கொடுத்ததுதான் சொல்லணும்.
1: கண்டிப்பா
0: நாம வந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா கோமதி?
1: சூப்பராக
0: வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு பாடல் தான் வரப்போகுது. ஸோ என்ன திரைப்படத்துல இருந்து பாத்தீங்கன்னா
1: தேவை நமக்கும்
0: இல்ல அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர முடியல. ஸோ நிகழ்ச்சி பாடல் வந்து கோச்சடையான் திரைப்படத்துல இருந்தா வந்துட்டே இருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது, ஏ ஆர் ரகுமானுடைய இசையில. பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: எட்டு மணி 41 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் திரை அருவி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம திரை அருவி நிகழ்ச்சியில் ரீமிக்ஸ் பாடல்களை தான் கேள்விகளாக கேட்டுட்ருக்குறோம். பதில் சொல்ல விரும்புகிற நேர்கள், அதாவது புதுசாக தொடர்ச்சியாக இல்லாமல் புதுசாக நேர்கள் வந்து பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா டயல் பண்ணுங்கள் 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம்
2: நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் பற்றி நேர்கள் வந்து பங்கு கொண்டு பேசலாம். இன்றைக்கி நம்ம வந்து ரீமேக் சாங்ஸ் தான் கொடுத்து அந்த சாங்குடைய இப்போ எந்த மூவியில் பயன்படுத்தினாங்க அப்படின்னும், இல்லை முன்னாடி அந்த சாங்குடைய எந்த திரைப்படத்தில் வந்தது
1: அப்படின்னு, படம் ஏதாவது ஒரு படத்தை பற்றி சொன்னால் கூட நமக்கு போதும் அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்டுட்ருக்குறோம்.
2: நிகழ்ச்சியில் நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கே இருந்துமா?
3: வீரநல்லூர்ல
2: இருந்து.
3: ரொம்ப நாளா போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ தான் எடுத்திருக்கீங்க.
1: பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வந்து சாந்தி ராஜசிங்கம்.
1: யாரு?
3: சாந்தி.
2: சாந்திமா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து இணைப்பு தெளிவா கிடைக்கிற இடத்துல நின்னு பேசுறீங்களா?
3: நான் வெளியே வந்துட்டேனே.
2: சூப்பர்மா. சரி, உங்க ஆடியோ எடுத்து வச்சிட்டோம். என்ன திரைப்படம் கண்டுபிடிக்கலாமா?
3: என்னமா போடுங்க. வெளியே வந்து

0: இந்த பாடல் இப்ப எந்த திரைப்படத்துல பயன்படுத்தினாங்க எதுவும் தெரியுமா? பரவாயில்லமா அப்படிங்களா? நிச்சயமா அது முதல் இது கரெக்டா சொன்னீங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல உள்ளதுதான்.
1: புதுசா வந்த திரைப்படம் வந்து புதுசா அந்த பாடல் வந்த
2: திரைப்படம்
0: அது இல்ல ஆம்பளை அப்படிங்கிற விஷாலுடைய படத்துல உள்ளதுதான். ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றிமா. நன்றி,
2: ரொம்ப நன்றிமா.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் இங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
3: மூன்று நாட்களுக்கு பிறகு அன்பு சகோதரிகளுக்கு காலை வணக்கம்.
0: வரும்போதே சொல்லிட்டு வந்துட்டாங்க, இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் நான்
1: வரேன்
3: அப்படின்னு.
0: சூப்பர். உங்களை மாதிரி நேர்கள் ஒத்துழைக்க போய் தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. உங்க நான் ஆடியோ எடுத்து வச்சாச்சு, கண்டுபிடிக்கிறீங்களா?

0: கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இந்த பாடல் என்ன திரைப்படத்துல வந்திருக்குன்னு?
1: ஏதாவது பழைய படம் இல்லனா புதிய படம் ஏதாவது? அதாவது
2: பழைய படம் தான். போட்டது புது பாட்டு.
0: ஆமா, பழைய படத்துல இந்த பாட்டை எந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க? எந்த படத்துல வரும்? அது போன நேருக்கு கொடுத்தது. சூப்பருங்க. பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து நினைத்தால இணைக்கும் அப்படிங்கிற திரைப்படத்துல உள்ளதுதான். இப்போ இந்த பாட்டை வந்து பொல்லாதவன் அப்படிங்கிற திரைப்படத்துல தான் பயன்படுத்தி இருப்பாங்க.
1: நினைத்தாலே நிற்கும்ல இருந்தே போட்டிருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க.
0: ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆயாச்சு. திரைவு நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் கிட்ட பேசணும், அதாவது ரீமேக் சாங்ஸ் தான் கொடுத்து கேட்டுருந்தோம் இல்லையா?
1: கண்டிப்பா.

0: தான் இப்போ இந்த பாட்டை வந்து பொல்லாதவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் பயன்படுத்தி
1: நிச்சயமா
0: இருப்பாங்க.
1: அவங்க நினைத்தாலே நிற்கும்லேருந்தே போட்டிருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க.
0: ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆயாச்சு. திரைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் கிட்ட பேசணும், அதாவது ரீமேக் சாங்ஸ் தான் கொடுத்து கேட்டுருந்தோம் இல்லையா.
1: கண்டிப்பா
0: ஸோ
1: நம்ம
0: நேயர்கள்
1: வந்து
0: வந்து
1: காலத்தால் அழியாத பாடல்கள் வந்து நமக்கு என்னதான் அதோடைய இசை வடிவத்தை மாற்றினாலும் அதுக்குன்னு உள்ள அந்த மோசந்து போகாத அளவுக்கு புதுசாக வந்தாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு தான் இருக்கும்.
0: நிச்சயமாக. ஸோ நிகழ்ச்சியில் பாடலும் கேட்க இருக்கிறோம். பாடல் பார்த்தீங்கன்னா வசூல் ராஜா MBBS திரைப்படத்துலேருந்து வர இருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் பரத்வாஜுடைய இசையில் கமல்ஹாசன் சத்யநோகல் இணைந்து பாடினது. பாடலை தொடர்ந்து 8:50 சைபால் வழங்கும் நம்ம வந்து
1: இன்று
0: தென்
1: ஒரு
0: தகவல்
1: தகவல்
0: தான் கேட்க
1: கேட்கலாம்.
0: இருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சி வரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன் மற்றும்
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: ஸோ திரையு நிகழ்ச்சி இன்னைக்கு கலந்து கொண்டு பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் சொல்லலாம். தொடர்ந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதையில் படையா சைபால் செத்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமா பாக்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ள அடக்கம். அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியா. 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில சுலபமா வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னன்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம், நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சுருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சுவிடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டையாக ஆகிடப்படாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் 5-5 சாவார் அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
6: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால்
7: அனைத்து மருந்து கடைகள்.

0: கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்னும் சில நொடியில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலுங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச் சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: அன்பு நிஜங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம், குட் மார்னிங். கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:04 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த பூங்காற்று. ஸோ ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்பில் தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய கருத்துக்களை ஃப்ரீயாக நீங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கிறீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் கூட எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அந்த அந்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூனும் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த லீவில் கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய உறவினர்கள்னால் உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்களை லீவுக்கு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். லீவுக்கு மட்டுமே போய் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆனால் எல்லாருக்குமே ஆசை என்னென்னா எல்லாருமே ஒன்றா இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும்னு வந்து ஆசைப்படுவோம். ஸோ சாத்தியம் தானா அப்படிங்கிற பார்த்தா பேச போகிறோம். அதாவது இன்றைக்கான தலைப்பு என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது சுமையாக இல்ல சொர்க்கமா அப்படின்னு பேச இருக்கிறோம். நீங்கள் கூட கலந்து

0: உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 0462-2256-1132 அப்படி இல்லைனா 0462-2256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நிகழ்ச்சியில உங்கள் கருத்துக்களை கேட்கறதுக்காக இணைச்சிருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில முதல் நேரா யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கொண்டது. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
1: கூட்டு குடும்பம்லாங்கம்மா, அந்த 19ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சுங்கம்மா. பொறுக்கம்மா, எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 70 டிக்கெட்டுங்கம்மா. இப்ப எல்லாம் நவகிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு வீட்டுக்குள்ளேயே கூட்டு இல்லைங்கம்மா. இப்ப வீட்டுக்கு நான் ஒரு பக்கம், என் மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு வீட்டுல 4 பேர், 4 கிரகம் வச்சிருக்கிறோம்மா.
0: நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த அன்பான வேண்டுகோள் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா நேயர்கள் கிட்ட. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: பிள்ளைகள்ட்ட போகும்போது அவங்க கருத்துக்கள் புறாங்க. கஷ்டம் பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுப்பா. 200 ரூபா உங்களுக்காக சேமிச்சு வச்சிருக்கோம், பிள்ளைகளுக்காக சேமிச்சு வச்சிருக்கோம். அந்த கூட்டு குடும்பம் வந்து வளருது. தனியா போனா அந்த இடத்துல நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாங்க மேடம், அதாவது ரெண்டு வேலையில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியிலயோ ஒண்ணு வயசுல இந்த கூட்டு குடும்பத்துல எங்க வீட்டுல பக்கத்துல எங்க அண்ணன் முடியலன்னா நான் போய் பாப்பேன், நான் முடியலன்னா நம்ம தேன் கூடு மாதிரி நாங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகா கேட்டதுக்கு சுமையா சொர்க்கமா கூட்டு குடும்பம் இன்னைக்கான சொல்ல கேட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் தாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம்.
0: நலமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
3: அதாவது கூட்டு குடும்பம் வந்து சொர்க்கமா, ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையில அதை பாக்கணும். சொர்க்கம்தான் அது இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப உள்ள கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா எல்லாருமே தனி வீடு கட்டிக்கிட்டு
0: இருக்காங்க. சுமையா மாதிரி எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க.
3: வீடு இருக்குமா இல்லையா? அதனால ஒரே, அதாவது அந்த கூட்டு குடும்பம்ங்கிறது இன்னைக்கு வந்து எப்படின்னா தனித்தனி வீடுகளா இருக்கு. அண்ணன் ஒரு வீட்டுல, தம்பி ஒரு வீட்டுல, இப்படியா இருக்கு. முன்னால வந்து ஒரே வீடு பெரிய வீடா இருக்கும், நடுவுல ஒரு முத்தம் இருக்கும்.
0: ஆமா,
3: அதுல இருந்து விளையாடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாராலும் காட்டு சொல்லிக்கலாம். ஆனா இப்ப அது வந்து சாத்தியமாகும் போது ஒவ்வொரு வேலைகள்ல இருக்காங்க வீட்டுல, ஒவ்வொருத்தருமே ஹஸ்பண்ட் அண்ட் வேலைக்கு போறாங்க, எப்படி வீட்டுல இருக்க முடியும்? ஆனா என்ன இப்ப ஒரு விஷயம்னா, கூடிய வர அந்த பெற்றோர்களை வந்து ஒன்னா வச்சிருந்தாலே அது இன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பமா நான்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
3: நன்றி மகிழ்ச்சி.
0: ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்காக ஓட வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா தான் குடும்ப செலவுகளை பார்த்துக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் இந்த மாதிரி சூழலில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது சுமையா இல்லை சொர்க்கமானு கேட்டுட்ருக்குறோம். நேர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி பார்த்தாலும் ஒரு வகையில் சொர்க்கம் சொல்லலாம் தான். ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பிரிஞ்சு தனித்தனியாக தான் வாழ ஆரம்பிச்சோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, யதார்த்தத்தை தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்கள். நிகழ்ச்சிக்கு முடி முதல் பாடலை கேட்டு வந்துடுறோம். கூட்டு குடும்பம்னு சொல்லியாச்சு, இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான பாடல்கள் இல்லைன்னா எப்படிங்க? அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஃபேமிலி சாங்ஸ் தான் கேட்கறோம். அப்படி முதல் பாடலாக ஆம்பளை திரைப்படத்தில் தான் ஹிப்பா தமிழாவுடைய எழுத்தில் குட்லேகான், அந்தோனி தாசன், வருண் பரமானந்தன் அவர்கள் இணைந்து பாடினது ஹிப்பா தமிழாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 14 நிமிடத்தில் கேட்டுட்டுருக்கிறீங்க ஆனந்த பூங்கா நிகழ்ச்சி. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது சுமையா இல்லை சொர்க்கமான நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், மனோகரன் பேசுகிறேன். ரெண்டு நாளைக்கு பிறகு வந்திருக்கேன்மா.
1: சூப்பர் சார், சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது சார்?
2: அதாவது கூட்டு குடும்பங்கிறது ஒரு சொர்க்கமானது. அது சுமையாக நினைச்சாங்கனாக்கா நம்ம மனித தன்மையே இல்லைன்னு அர்த்தம்.
1: ம் ம்
2: கூட்டு குடும்பங்கிறது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா

0: ஏன்னா 10 பேர் 12 பேர் 20 பேர் இருப்பாங்க, எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. இப்ப எல்லாம் தனித்தனியா போய் என்ன பண்றாங்கன்னாக்கா அதை வந்து நினைச்சு பார்த்து சூழ்நிலை காரணமா பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சாலும் வந்து அதை நினைச்சு நினைச்சு பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, அது ஒரு சொர்க்கமா நினைக்கிறாங்க பிரிஞ்சு வந்தா கூட. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை, நம்ம இதுதான் தனியா இருக்கிறதான் சுகமா இருக்க இதா இருக்கு அப்படின்னு. ஆனா அது எவ்வளவு பெரிய சுமை தெரியுமா மனசுல, அது ஒரு சொர்க்கம், அதை வந்து நினைச்சு பார்த்தா நம்ம மனசுல சுமை ஏறி போகுது. அதனால வந்து கூட்டு குடும்பங்கிறது வந்து ஒரு சுமையான ஒரு சொர்க்கம் தாங்கிறது என்னோட கருத்து.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கல்விமான சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம எங்க ஊர்ல லேசா மழை பெய்துட்டு இருக்கு.
1: சூப்பர், அதே சில் கிளைமேட் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க.
2: சூழலில் கூட்டு குடும்பம் சும்மா ஏன் சொல்லாமான்னு கேட்டிருக்கீங்க. அதாவது அந்த காலங்கள்ல ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம். அப்ப அண்ணன் தம்பி எல்லாருமே எல்லாரும் ஒரே குடும்பத்துல இருந்தாங்க. வேலை வாய்ப்புகள் உள்ளூர்லயே இருந்திருந்தது, அதனால எல்லாருமே கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இன்னைக்கு பணி நிமித்தமா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களுக்கு போறதுனால அந்த குடும்பங்கள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சுதாமா அங்கங்கதாமா இருக்குது. ஆனால் அந்த குடும்பங்கள் வந்து கொஞ்சம் சுமையாத்தாமா இருக்குது. கூட்டு குடும்பத்துல வந்து சொர்க்கம் தாமா தெரிஞ்சது. ஆனா
1: என்னம்மா,
2: அதான் அதே மாதிரிதான்மா, கூட்டு குடும்பங்கள்ல சொர்க்கங்கள் தெரிஞ்சாலும் கூட, இந்த தனி குடித்தத்துல சுமையா இருந்தாலும் கூட, ஏதோ அந்த வெளியூர் இதுகள்ல நம்ம வந்து குடும்பங்கள் நடத்தும் போது அந்த கூட்டு குடும்பத்துடைய இன்பங்களை அந்த கற்பனையில எண்ணி வாழ்ந்துகிட்டுதான் இருக்காம ஒழிய அதை உண்மையா அனுபவிக்கிறது வந்து கொஞ்சம் குறவாத்தாம இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் தனி குடித்தனம் சும்மாங்கறதாமா என்னுடைய தனி கருத்து. வாய்ப்பு அளிக்கும் நெல்லர் என்பது நன்றியம்மா. நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க?
3: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: பாண்டியன் சார் சொல்லுங்க.
3: அதாவது யதார்த்தத்தை தொலைச்சிட்டு வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் மேடம். பொதுவாகவே உதவி அப்படிங்கிறது வந்து குழந்தைகள், மனைவி மட்டும், இவங்களுக்கு மட்டுமானதுன்னு நினைக்கிறோம். அது இல்ல, அதை தாண்டி ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அததான் நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்ந்து காட்டி போனாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாத பிரச்சனைகள், இது நாம வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மட்டும் நம்ம பாத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு தற்காலத்துல இந்த பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு மேடம். அதாவது என் பொண்ணு என்கிட்ட பேசிட்டு சொன்னா, ஃபாரின்ல இருக்கும்போது சொன்னா, நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு ஃபேமிலியில வந்து இப்ப இருக்கும்போதெல்லாம் கஷ்டம், சண்டை வருது, பிரச்சனை வருதுன்னு பேசிக்கிறீங்க. இப்ப உடம்பு சரியில்லைன்னா நான் தான் எனக்கு தஞ்சி போட்டுக்கணும், நான் தான் அதை கழுவியும் வைக்கணும், என்ன நானே போய் பட்டு, இதுதான் என்னோட சூழ்நிலை. இன்னைக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கட்டு. இன்னைக்கு நீங்க எல்லாம் அவ்வளவு சஃபிஷியண்டா உங்களுக்கு உதவிக்கு ஆள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நீங்க ஒரு பெரிய விஷயமா அதை யோசிக்கிறீங்க, அது ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கீங்க உண்மைதாலே. அதாவது கூட்டு குடும்பத்துடைய அருமை, அது சொர்க்கமா எப்ப தெரியும் அப்படின்னா, நமக்கு வந்து உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போதுதான், நம்ம தாங்குறதுக்கு யாரும் இல்லையே, நம்மளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லையுன்னு தோணும்போதுதான் அது வந்து இந்த டைம் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. அப்படி யோசிக்கும் போது கூட்டு குடும்பம் சொர்க்கம் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பாண்டியன் சார். ஸோ பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் சுமையா சொர்க்கமானு பேசிகிட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் அதுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு. கூட்டு குடும்பம்னாலே இந்த பாட்டை யாராலும் மறக்க முடியுமாங்க. பா விஜயோட பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்புறம் அருண்மொழி அவர்கள் இணைந்து பாடினது எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில். பானத்தை போல திரைப்படத்தில் இருந்தால் இந்த பாடலை கண்டிப்பாக அந்த நேரம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6.

0: செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் பொங்கல் இதயத்தை இதமாக கொளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சுமையாக சொர்க்கமான பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி நேரம் பார்த்தீங்கன்னா 9:24 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கேருந்து?
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரிங்கம்மா.
0: ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க.
1: அதாவது கூட்டு கொடுத்தனை வந்து சுமை ஆகாதுமா எப்பவுமே? இப்ப உள்ள கால சூழல்கள்ல வேணா வேற வேற வேலைகளுக்கு போறதுனால பிள்ளைகள் எல்லாம் கல்வி மாத்தி வேற

0: எனக்கு ஊர்களுக்கு போறதுனால வேணா தனி குடித்தனமா இருக்கலாம், ஆனா அவங்க வந்து சரியான முறையில பரஸ்பர அன்பை தெரிவிச்சுக்க முடியாது. இப்ப வீட்டுல ஒரு சண்டை ஒரு சின்ன பிரச்சனைனா பக்கத்துல பாட்டியோ தாத்தாவோ அம்மாவோ அப்பாவோ இருந்தா விடுடா பேசாதடா பாவம் நம்மள நம்பி வந்தவன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்டயும் சொல்றதுக்கு ஆள் இருக்கணும். பாவம் பா அவன் என்ன செய்வான் பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றான் அவனை பேசாதப்பா எதுனாலும் ஆம்பளை கிட்ட சாப்பிட்ட பிறகு பேசிக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப வீட்டுல ஆள் இருக்கணும். அந்த ஆளுக்கு இல்லாமத்தே இன்னைக்கு விவகாரத்து அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்ல கூட்டு குடும்பத்துல பாதுகாப்பும் கிடைக்கும் இல்லையா. இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுறது காரணம் என்ன, எதை எதையோ நம்ம காரணம் சொல்றோம், அதெல்லாம் காரணம் கிடையாது. பெரியவங்க வீட்டுல கூட்டு குடும்பமா இல்லாததுதான். ஒரு ஊர்ல வந்து பிள்ளைய அங்கிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் நின்றுச்சு வேணா யாருக்காவது பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடனே வந்துடும் சேதி, சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைன்னு வந்துடும். என்னப்பா யாருப்பா அது பேசிக்கிட்டு இருந்தியா முடிய அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஆத்தாடி எங்க சித்தப்பா எங்க கடை இங்கதான் இருக்கு, எங்க மாமா கடை இங்கதான் இருக்குன்னு அவ்வளவு ஒரு ஒத்துமையும் அவ்வளவு ஒரு பாதுகாப்பு உணர்வும். கொடுத்து கொடுத்து முடியலைனாலும் தஞ்சி காய்ச்சி ஊற்றி வைக்கவும் ஆள் இருந்துச்சுங்கம்மா. இன்னைக்கு எதுவுமே இல்லாம பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, அவங்களுக்கும் பரஸ்பர அன்பை தெரிவிச்சுக்க முடியல. குழந்தைகளை விட்டுட்டு போனா அதுங்க எதையோ கைபேசிய பார்த்து பார்த்து பாவம் என்ன வாழ்க்கைனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால கூடுமான வரைக்கும் பணி செய்யறவங்க வேணா அங்கிட்டு பணி நிமித்தமா போகலாம், ஆனா அடிக்கடி வந்து எல்லாருமா சேர்ந்து ஆக்கி பொங்கி சாப்பிட்டு பேசி சிரித்து நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறேன்ங்கம்மா. அப்படி இருக்கிற போது வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: குடும்பங்கள்ல அந்த ஒற்றுமை இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லியிருந்தாங்களே. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம்.
1: நலமா இருக்கிறேமா, சொல்லுங்க உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குது?
2: அதாவது கூட்டு குடும்பம் சுமையா சொர்க்கமான்னு
1: கேட்டீங்க.
2: அதாவது இந்த கூட்டு குடும்பம் சுமையா இருக்கிறதும் சொர்க்கமா இருக்கிறதும் அவங்களுடைய மனசை பொறுத்துதான்.
1: ஏன்னு
2: கேட்டா இப்ப நாங்கள் இப்ப எங்க எங்க கிராமத்துல நிறைய பேர் கூட்டு குடும்பம் இருக்காங்க. எங்க அண்ணன் முட்டிலே எங்க அண்ணன் மருமக மாயே மூணு பேரும் மூணு மருமகளும் இன்னைக்கு எங்களுக்கு அடுத்த விடுதே மூணு மருமகளோட கூட்டு குடும்பமா அவ்வளவு ஒற்றுமையா நல்லா இருக்காங்க. கூட்டு குடும்பம் இல்லாம தனியா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தாலும் சச்சரவு வந்தாலும் ஒரு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கோ ஒரு புத்திமதி சொல்றதுக்கோ ஆறுதல் அந்த மாதிரி ஆள் இல்லாம தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாம இன்னைக்கு ஒரு விவாகரத்து வரைக்கும் போறாங்க. அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க பாத்தீங்க யாருமே வந்து ஒரு விவாகரத்துக்கோ ஒரு கோச்சுக்கிட்டு போற வேலையே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க மற்றவங்க அவங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லி ஆறுதலை சொல்லி அவங்க அந்த கூட்டு குடும்பத்திலேயே வச்சுக்குவாங்க. நம்ம கண் கூட யதார்த்தத்துல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா, பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு தவறுகளுமோ தவறுகளுமோ இன்னைக்கு ஒரு பரஸ்பர எண்ணங்களோ அந்த மாதிரி எண்ணங்களா ஒரு கூட்டு குடும்பத்துல வராதுதான் என்னுடைய கருத்து.
1: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ கூட்டு குடும்பத்துல அந்த எல்லாருமே சொல்றதுனால அந்த பாதுகாப்பு இருக்கும். அவங்க வந்து பிரச்சனைன்னு வந்தா டக்குன்னு வந்து அது வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகாது, அவங்க பெரியவங்களே பேசி அது சுமூகமாக்கிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம். எங்க அம்மா செனி மாமாக்கு வணக்கம் சொல்றது கடைமுருகன் பீமா. நல்லா இருக்கீங்களா
1: பீமா அம்மா? இன்னைக்கு வந்து ஆனந்த பூங்காட்டில் வந்துட்டீங்க சிநேகிதைக்கு வராம. அதனால நிகழ்ச்சியை மாத்திட்டீங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? கண்டிப்பா. அப்ப வீமா பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம் சொர்க்கம்
3: தான்.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. தேங்க்யூ நிகழ்ச்சியில பேசினதுக்கு. ரொம்ப அழகாக அநேகம் உங்களுடைய கருத்தை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சொன்னதாக கூட்டு குடும்பம் ரொம்ப அவசியமான ஒன்றுங்க, இல்லை நிறைய நல்லது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். 0462-256-1132 அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. வேல் திரைப்பட

0: நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் வடிவேலு, பிரேம்ஜி அமரன், ராகுல் நம்பியார்கள் இணைந்து பாடினது யுவன் சங்கராஜாவுடைய இசையில். பாடலுக்கு முன்னதாக விளம்பரத்தை தொடர்ந்து பாட கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: இந்த மாதிரி கூட்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட பாடலாம் கேட்கும்போது நம்மளும் கூட்டு குடும்பமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணினாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் அதை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா. பேசிகிட்டு இருக்கிறோம் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுமையாக சொர்க்கமாக அப்படின்னு நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கேம்மா?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேம்மா, சொல்லுங்க.
2: கூட்டு குடும்பம் சுகமா சொர்க்கமானு கேட்டிருக்கீங்க. நாங்களும் 10-15 வருஷமா கூட்டு குடும்பத்துல இருந்து
1: வந்தாங்கதான்.
2: அத வந்து அனுபவிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒருத்த குழந்தைக்கு ஒருத்தர் சோறுட்டுவது, ஒருத்த குழந்தை ஒருத்தரோடு வந்து படுத்து பேசிக்கொண்டு பெரியம்மா சித்தப்பா மாமான்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம குழந்தையம்மா எங்கேயாவது வெளியே போனா கூட நம்ம அவங்க பாதுகாப்போடு வீட்டுல விட்டுட்டு தைரியமா வெளியே போயிடலாம். எல்லாரும் நல்லாதான் இருக்கும். பிரச்சனைகள் வராத வரைக்கும் எல்லாருக்கும் சொர்க்கமா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சிருங்களேன்,
1: சுமையாயிடும்.
2: அதே போல நரகம் உலகத்திலே கிடையாது. அதனால இது சுகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. பிரச்சனைகள் வராத வரைக்கும் அது சொர்க்கம் தான். பிரச்சனைகள் கூட்டு குடும்பத்துல வந்துட்டு அது நரகம் தான். சென்னை பொறுத்த வரைக்கும்
1: உங்க அனுபவத்துல சொல்றீங்க. நன்றி மா நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
1: கண்ணம்மா சொல்லுங்க.
3: இந்திய கலாச்சாரம் தானே கூட்டு குடும்பம். நம்ம வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல இருக்கோமே,
1: அதாவது
3: கூட்டு குடும்பத்தை சிறப்புன்னு சொல்லிக்க முடியும். இந்திய கலாச்சாரத்துல எல்லாம் தான் கூட்டு குடும்பம் எல்லாம் வாழ்ந்தது. அந்த கலாச்சாரம் இன்னைக்கு அறிக்கை போயிருக்கு. வெஸ்டர்ன் கலாச்சாரத்துலதான் பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்கறோம். தனித்தனி ரூம் கொடுத்து தனித்தனியாவே படுக்க வச்சிடுறோம் குழந்தைகள் இருந்தே. அப்புறம் எங்க கூட்டு குடும்பம் வளரும்? அந்த குழந்தைகள் இருந்தே அதுகளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம கலாச்சார பண்பாடு எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் கூட்டு குடும்பம் கிடைக்கும். வெஸ்டர்ன் குடும்பம்
1: சூப்பர். நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நம்மளுடைய கலாச்சாரமே மாறிச்சு. தானே கூட்டு குடும்பத்தை கொண்டு என்னம்மா நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு போயிருக்காங்க. அடுத்த நேர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாறிட்டா. என்ன நல்லா இருக்கீங்களா?
1: மாதத்தாய்மா நல்லமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
4: சொர்க்கம் தான், சுமை எப்படி ஆகும்? சுமை நம்ம நேரத்து நம்ம ஐயோ சுமையே நினைச்சுக்கிட்டா சுமைதான், சொர்க்கம் நினைச்சுக்கிட்டா சொர்க்கம்.
1: நம்ம நினைச்சுக்கிறது பொறுத்தா இருக்கு.
4: அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனையு வந்துச்சா, யாராவது ஒரு ஆளு சாப்பிட வச்சிருவாங்க, யாராவது ஒரு ஆளு சண்டை அது வீட்டு வச்சிருவாங்க. ஒரு எப்படி கூடியாவது ஒரு மண்டையடி தலையடி அடிச்சா ஒரு வேற ஒரு ஆளு கூட்டு போவாங்க. ஒரு மாத்திரை மருந்து, ஒரு காசாயம், ஒரு காப்பியும் வச்சு கொடுப்பாங்க. தனி கொடுத்துல என்ன அவங்களா

0: பார்த்து அவங்களா எழுந்துச்சு ஒரு சண்டை சட்டம்னாலும் அவங்க தீட்டு வைக்க ஆள்றாரு. அவங்க பார்த்து தனியா கூட்டு குடும்பத்துல வந்து ஒண்ணு இல்லாம தீட்டு வச்சு நல்ல நல்ல ஒரு சந்தோஷமா ஆக்கி விட்டுவாங்க மேடம். நன்றி
1: நன்றிமா நன்றி. ஸோ கூட்டு குடும்பத்துல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, இவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேரம் 9:40 ஆகிட்டு இருக்குது. நேயர்களே, மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாய் வானத்தின் குரலாய் வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. சைவம் திரைப்படத்தில் இருந்தால் நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் ஹரிச்சரண் பாடின பாடல். பாடலுக்கு முன்னதாக விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பேசலாம், கூட்டு குடும்பம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சுமையாக சொர்க்கமா அப்படின்னு ஸ்டேட்டுண்டா கேட்டுட்டே இருங்க.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: 9:46 ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம வந்து கூட்டு குடும்பமாக வாழ்றது அப்படிங்கிறது சுமையா சொர்க்கமா அப்படின்னு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம். யார் இங்கே இருந்து?
2: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் கோலபாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
2: கூட்டு குடும்பங்கள் சுமையா சொர்க்கமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த குடும்பத்தில் வசிக்கக்கூடிய தனிப்பட்ட மனிதர்களின் புரிதலை பொறுத்து தான் இருக்கு. இப்ப அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. இப்ப அவங்க வந்து இப்ப கூட்டு குடும்பமா இருந்தா அவங்களுடைய நிறைய ஹெல்ப் எல்லாம் இருக்கும், அவங்க கிட்ட நிறைய வேலையெல்லாம் செஞ்சு தருவாங்க பெரியவங்க. இப்ப தனி குடித்தனா அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஒரே குடும்பத்துல மூணு விதமான தலைமுறை இருக்காங்க. இப்ப தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, பேரன் பேத்தி இருக்காங்க. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய புரிதல் அப்படிங்கறது அவங்களுடைய மென்டாலிட்டி வேற வேற மாதிரி இருக்கு. இப்ப ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. இது தவறான புரிதல். மருமகள் வந்து மாமனார பத்தி சொல்லுவாங்க, ஆனா அப்படி உண்மை அப்படி கிடையாது. அவங்க இருந்தா நிறைய ஹெல்ப் தான் செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத்தில் வசிக்கக்கூடிய தனித்தனி மனிதர்களின் புரிதலை பொறுத்துதான் இருக்கு. இப்ப இவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு இளைய தலைமுறையினர் நினைக்கிறேன், அதே மாதிரி மூத்த தலைமுறையினர் அவங்க நல்லதுதான் நினைப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா சுருக்கம் என்பதும் சுமை என்பதும் தனிப்பட்ட மனிதர்களின் புரிதலை பொறுத்ததா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில பேசினதுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க, புரிதலை பொறுத்துதான் அது சுமையா சொர்க்கம் அப்படின்னு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: தென்காசியிலிருந்து ரவி மேடம்.
1: தென்காசியில இருந்து
3: ரவி.
1: ரவி சார் சொல்லுங்க, நேத்துக்கும் நீங்க பேசிருக்கீங்க இல்லையா? புது நேர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கறதுனால நீங்க நேத்துக்கு பேசினதுனால நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
4: அம்மா வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளமுடன் சொல்றது யார் இங்க இருந்து?
4: திருச்சி மாவட்டம் பெருகமணியில இருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க சார்.
4: இப்ப கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது சுகமா சொர்க்கமா கேக்குறீங்க, அது கண்டிப்பா சொர்க்கமா இருக்கும். சில சமயத்துல சுமையாவந்தமா இருக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சொர்க்கமா இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு நாலு பேர் அண்ணன், அதாவது ஒரு அப்பா அம்மா வச்சுட்டு இருந்தாலும் அது பேர் கொடுக்கணும்னு இப்ப சொல்ல
1: முடியும்.
4: இப்ப அண்ணன் ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃபு, தங்கச்சி, இந்த மாதிரி கூட்டு குடும்பம் இருக்கிறது வந்துட்டு இப்ப உள்ள காலத்துக்கு கொஞ்சம் சிரமமாதமா இருக்கு. இப்ப நார்மலா இப்ப ஒரு பையன் இருந்தாலே வந்துட்டு இந்த ஒரு பையன் வந்துட்டு அப்பா அம்மா கூட ஒன்னா இருக்குங்கிற விரும்புறது கிடையாதுமா. தனியா இருக்கணும், தன்னிச்சையா இருக்கணும் அப்படிங்கறத அவன் ஆசைப்படுறாங்களே தவிர ஒரு ஒண்ணு ஒண்ணுமா இருப்போம் அப்படின்னு தான் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவன் விரும்பினாலும் சரி, அவனுக்கு வரக்கூடிய மனைவி நினைச்சாங்க அப்பா அம்மாவே இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப காலத்துல இருக்குமா. ஆனா ஒன்னா இருக்கு, ஒற்றுமை இருக்கு, என்னைக்கும் போது சந்தோஷமா. ஏன்னா ஒரு அவன் சமயத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது கூட ஒரு பெரியவங்க ஒருத்தன் வேணும், ஒரு அட்வைஸ் பண்றதுக்கோ ஒரு இப்படி செய்யுங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பெரியவங்க ஏன்
1: வேணும்,
4: அதை யாரும் இப்ப எடுத்துக்கிறது கிடையாதுமா. தனியா இருக்கணும், தன்னிச்சவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத நிறைய பேர் மக்கள் மனசு அந்த மாதிரி இருக்குதுமா. அது அதனால அதை சுமையா நினைச்சுக்கிறாங்க, சொர்க்கமா நினைக்கிறது கிடையாது.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு.
4: நன்றிங்க.
1: தொடர்ந்து பேசலாம் மேகல்கிட்ட, அதுக்கு முடி பாடலும் வந்துட்டு இருக்குது. சமுத்திரம் திரைப்படத்துல தான் பாடல் கேட்க இருக்கிறோம். சங்கர் மகாதேவன் மற்றும் ஹர்னி இணைந்து பாடுறது சபேஷ் முரளியுடைய இசையில வந்து பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:55 ஆயாச்சு. சுவரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கு நெருங்கிட்டோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருந்தோம் ஆனந்த பூங்கட் நிகழ்ச்சியில். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது சுமையாக சொருகமாக அப்படின்னு நேர்கள் வந்து நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது சொர்க்கம் தான். நம்ம நடந்துக்கிறது, புரிஞ்சுக்கிறது, இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழல் இதெல்லாம் பொறுத்து தான் அது வந்து சுமையாக சொர்க்கமானது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பேசின எல்லா நேர்களுக்கும் பங்கு கொள்றதுக்கும் முயற்சி எடுத்துட்டுருக்கிற முயற்சி எடுத்த எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். உண்மை அங்கே எந்த ஒரு விஷயமே நம்ம பயன்படுத்துகிற பொறுத்தா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கூட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இருந்தோம், அது ஒன்றா இருந்தோம் அப்படின்னாலே அந்த பாதுகாப்பு, சொல்லப்போனால் குடும்பங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வந்து நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கிட்ட வந்து நம்ம வந்து கடத்தலாம் இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உறவினர்கிட்ட கொஞ்சம் பொறுத்து போங்க. கூடுமான வரைக்கும் வேலைக்காக படிப்புக்காக நம்ம வந்து பிரிஞ்சிருந்தாலும் அந்த லீவ் நேரத்தையாவது மற்ற சமயங்களாவது ஒன்றா இருக்கிறதுக்கும் விட்டு கொடுத்து போகிறதுக்கும் இந்த சூழ்நிலையை அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி இருக்கும் கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. ஆனந்தம் திரைப்படத்துலேருந்து கலைக்குமாருடைய பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் இணைந்து பாடினது எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில். பாடலை தொடர்ந்து 10 செய்திச்சு இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 மனவிருந்தி நிகழ்ச்சியில் இதே எண்களுக்கு நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு அழைக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிறைய பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 4 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பத்து மணி 4 நிமிடத்தில் மனம் விரும்புதி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல்களை மற்றவங்களோட சேர்ந்து கேட்கும் போது இருக்கிற சந்தோஷமே தனி. அந்த வகையில் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க. 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அண்ட் விருப்ப பாடல்கள் மட்டும் இல்லாமல் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விடையோட விளக்கங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரை எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வள்ளியூர்ல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சீமராஜாவில இருந்து என்ன விட்டா யாரு அந்த பாட்டு விடுங்க.
1: கண்டிப்பாக சீமராஜா படத்துலேருந்தே உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, ஜனனி டிஜிட்டல் தளம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம், ஆப்ஷன் பி தாய் மற்றும் சேய் சுகாதாரம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கேள்வி கேட்டிருந்தோம், இதுக்கான பதிலையும் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சுப்பிரமணியன் சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா சார், உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில இன்னும் சில மணி துளிகள்ல வர இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? ஜனனி டிஜிட்டல் தளம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம், ஆப்ஷன் பி தாய் மற்றும் சேய் சுகாதாரம். பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டமா? இல்ல சார், தாய் மற்றும் சேய் சுகாதாரம். முயற்சித்தமைக்கு நன்றி. ஜனனி என்பது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைகளின் சுகாதார சேவைகளை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் சுகாதார தளம். கர்ப்பிணி பெண்களின் மருத்துவ கண்காணிப்பு, பாதுகாப்பான பிரசவ சேவைகள், குழந்தை நல பராமரிப்பு, தடுப்பூசி மற்றும் சுகாதார தகவல் கண்காணிப்பு போன்ற சேவைகளை டிஜிட்டல் முறையில் வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இது. கர்ப்ப பரிசோதனை பதிவுகள், தாய்மார்களுக்கு சுகாதார அறிவுரைகள், அதுக்கப்புறமா குழந்தைகள் வளர்ச்சி கண்காணிப்பு, தடுப்பூசி அட்டவணை, மருத்துவ தகவல்களின் மையப்படுத்தப்பட்ட பதிவு இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக கருதப்படுது. ஜனனி டிஜிட்டல் தளம் தாய் மற்றும் சேய் சுகாதார சேவைகளை தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு முயற்சி. இது பாதுகாப்பான குழந்தை நலத்தை உறுதி செய்ய உதவுது. நம் நிகழ்ச்சியில பாடலை தொடர்ந்து பேசலாம்.

10:10 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா யார் எங்கிருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஜனனி டிஜிட்டல் தளம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம், ஆப்ஷன் பி தாய் மற்றும் சேய் சுகாதாரம். இந்த

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:18 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, நான் பாலங்குடியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
0: மாரியம்மாள் நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு காதல் மன்னன் படத்துல இருந்து உன்னை பார்த்த நாள் முதல்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நீங்க கேட்ட உங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம 112 எனும் செயற்கை நுண்ணறிவு அவசர உதவி அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கர்நாடகா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:24 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நாகர்கோவில் நகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து வாலி. அது பாடல் வரி கவிஞர் வைரமுத்து ஜெயவா, பாடியவர் சொன்னாலும்.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, நம்ம 112 என்பது அவசர காலங்களில், அதாவது நுண்ணறிவு அவசர உதவியை அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கர்நாடகா. ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
1: தமிழ்நாடு.
0: ஆப்ஷன் பி கர்நாடகா தான் சரியான பதில். நிகழ்ச்சி

0: கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம 112 என்பது அவசர காலங்களில் மக்களுக்கு உடனடி உதவி வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐ அடிப்படையிலான ஒருங்கிணைந்த அவசர சேவை அமைப்பு. இதை கர்நாடக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 112 அப்படிங்கிறது இந்தியாவின் ஒருங்கிணைந்த அவசர உதவி எண். இந்த எண்ணின் மூலமாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ் சேவை, பெண்கள் பாதுகாப்பு உதவி போன்ற பல அவசர சேவைகள் ஒரே எண்ணில் பெற முடியும். செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம், உடனடி அவசர பதில், ஜிபிஎஸ் இடம், கண்காணிப்பு, பெண்கள் மற்றும் முதியோருக்கான பாதுகாப்பு, விரைவான காவல்துறை ஒருங்கிணைப்பு போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு தொடரலாம்.
1: திவா

10:32 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா யார் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் கேள்வி சொல்லலாம். ஆனைமங்கலம் செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை? ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திர சோழன், ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜ சோழன். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 10:37 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காகவும் கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவும் யார் இங்கே பேசுறாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஆனைமங்கலம் செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை? ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திர சோழன், ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜ சோழன். இந்த கேள்விக்கான பதிலை சொல்றாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பதற்கு உற்சாகமான காலை இனி வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்டுக்கொள்கிற விஜயம் பேசுகிறேன் மேடம்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு படம் வந்து பாஞ்சாமல் திருச்சி, பாடல் வந்து உன் ஒதுட்டோர சிறப்பு.
0: கண்டிப்பா சார், பாடல் வழங்கிடலாம். கேள்விக்கான பதில் தெரியுமா?
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: ஆனைமங்கலம் செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை? முதலாம் ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன். சரியான பதில் வந்து முதலாம் ராஜராஜ சோழன். ஆனைமங்கலம் செப்பேடுகள் சோழர் வரலாற்றை அறிய உதவக்கூடிய முக்கியமான ஒரு வரலாற்று சான்று. இவை செப்பு தகடுகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளாகும். முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட நிலக்கொடைகள் மற்றும் நிர்வாக செய்திகள் இவற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர் கால நிர்வாக முறைகளை அறியவும் நிலக்கொடை மற்றும் வரி தொடர்பான தகவல்களை தெரிஞ்சுக்கவும் இந்த தகடுகள் நமக்கு உதவுது. நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம். பட்டினமருதூர் தொல்லியல் தளம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி கன்னியாகுமரி.

0: மாகாணத்தில் ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பத்து மணி 45 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்கம்மா?
3: நான் வைக்கால்பட்டியில இருந்து ரேணுகா தேவி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு மெல்ல திறந்தது கதவுகள் இருந்து தேடும் கண் பார்வை.
2: கண்டிப்பா பாடல் வழங்கிடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பட்டினமருதூர் தொல்லியல் தளம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி கன்னியாகுமரி.
3: தூத்துக்குடி.
2: சரியான பதில். பட்டினமருதூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொல்லியல் தளம். அண்மை காலங்களில் தமிழக அரசின் தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வுகளில் இப்பகுதியில் ஏராளமான பழமையான

0: இது ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி கன்னியாகுமரி.
1: தூத்துக்குடி.
0: சரியான பதில், பட்டினமருதூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொல்லியல் தளம். அண்மை காலங்களில் தமிழக அரசின் தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வுகளில் இப்பகுதியில் ஏராளமான பழமையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சங்ககால வர்த்தக வரலாற்றை அறியவும் பாண்டியர் கால கடல் வாணிப சிறப்பை வெளிப்படுத்தவும் தமிழர்களின் தொன்மையான நாகரிக வளர்ச்சிக்கான சான்றுகளையும் இது வழங்குது.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பத்து மணி 52 நேர்கள் இணைந்திருப்பது மனம் பிரமதி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் கருமத்து மட்டும் வெள்ளிங்கிற பேசுறேன் மேடம்.
2: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: இன்னைக்கு அருணாச்சலம் பாடத்துல நீங்க அதாண்டா இதாண்டா பாட்டு கொடுங்க.
2: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்கு வழங்கிடலாம்.
3: ஓகே
2: சார், நம்ம ஒரு கேள்வி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா.
3: இந்தியா மேடம்.
2: சரியான பதில் சார். உலக அளவில் உற்பத்தி ஆகக்கூடிய வெள்ளத்தில் 70% அதிகமான பகுதியை இந்தியா உற்பத்தி செய்கிறாங்க. இதனால் இந்தியா உலகின் மிகப்பெரிய வெள்ளம் உற்பத்தியாளர் நாடாக விளங்குது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத் போன்ற மாநிலங்கள் வெள்ளம் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்குது. வெள்ளம் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரத்தில் முக்கிய இடம் பெற்றிருக்கு. இது லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் ஆதரவாக இருக்குது. சித்திரன்குடி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம், ஆப்ஷன் பி தூத்துக்குடி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று

அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிகழ்ச்சியிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 11:07 ஆயிட்டிருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சியாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நமக்கு தெரியாத அரசு நலத்திட்டங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படி இன்றைக்கும் கூட முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி மத்திய சம்பத் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்வள திட்டம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திட்டம் வந்து மீனவர்களுக்காகவும் மீன் வளர்க்குறவங்களுக்காகவும் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டமாக இருக்குது. மத்திய அப்படின்னா சமஸ்கிருதத்தில் மீன் அப்படின்னு அர்த்தமாக, சம்பத்னா செல்வம். அதாவது மீன் வளம் மூலமாக மீனவ மக்களோட செல்வத்தை பெருக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த திட்டம் மூலமாக யாருக்கு என்ன நன்மை கிடைக்குது, இது எப்படி பயன்பெற முடியும், இது எப்படி செயல்படுத்துகிறாங்க தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். பாடலும் வந்துட்டே இருக்கு. நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையிலையும் இளையராஜா மனு எஸ் ஜானிகள் இணைந்து பாடின பாடல், பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க.
1: மணியே மணி குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: பட தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பணிவன்
2: 11:16 ஆகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நிலைப்பண்பலை 102.6. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சி நம்ம வந்து என்ன திட்டம் பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா பிரதம மந்திரி மீன்வள திட்டம் பற்றி தான். இந்த திட்டம் எப்போ எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக பல கோடி பேருக்கு வாழ்வாதாரம் தர்றது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீன்பிடி தொழில் தான் சொல்லுவாங்க. அதனால் மீனவர்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும், மீன் உற்பத்தியை உலக அளவில் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே 2020 செப்டம்பர் மாதம் பிரதமர் அவர்களால் இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் தொடங்கும் போது முக்கியமாக சில விஷயங்களை நோக்கமாக வச்சு ஆரம்பித்தாங்க. அதாவது மீன் உற்பத்தி அதிகரிக்கணும், உள்நாட்டு ஏரி குளம் கடல் பகுதிகளில் மீன் வளர்க்கறையும் மீன் பிடிக்கிறதையுமே நவீன தொழில்நுட்பம் மூலமாக அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மூலமாக மீனவர்களுடைய வருமானத்தை உயர்த்தணும், மீன் பிடிக்கிறவங்க நண்டு இறால் வளர்க்குறவங்க மீன் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுடைய வருமானத்தை 2x அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு ஆரம்பித்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னன்றதை பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. எந்த திரைப்படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்துலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் கே.எஸ். சித்ரா மற்றும் மனோ அவர்கள் இணைந்து பாடினது பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
4: மேகம் பூப்பூவாய் தூவும்.
3: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
3: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
3: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
3: என்ன இசைமலையா?
8: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
3: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
7: இது 102.6
9: வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கிறீங்க. 11:24 ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரியுடைய மீன் வள திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த திட்டம் மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் அது அழுகி போகாமல் இருக்கிறக்கு ஐஸ் பெட்டி, குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் இந்த வசதியை ஏற்படுத்தி தர்றது. கிராமப்புறங்கள்லையும் கடலோர பகுதிகளையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களுக்கு மீன் வளம் சார்ந்த புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குறத முக்கிய நோக்கமாக வச்சு செயல்படுது. இந்த திட்டம் மூலமாக அப்படி என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே அரசாங்கம் பல உதவிகளை மானிய விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் ஒன்று நவீன படகுகள் வலைகள் வாங்குறதுக்கு, அதாவது கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறதுக்கு புதிய இன்ஜின் வச்ச படகுகள், ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள் வாங்குறதுக்கு லோனும் மானியமும் தராங்க. மீன் வளர்ப்புக்கு நிதியுதவியும் கொடுக்குறாங்க. சொந்தமாக குளம் வெட்டி மீன் வளர்க்குறதுக்கோ, அப்படி இல்லைனா கூண்டு முறை, அதாவது கேஜ் கல்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மூலமாக மீன் இறால் வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு பண உதவியும் தராங்க. இது மூலமாக வேற என்ன நன்மைகள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்கு. புது பாட்டு திரைப்படத்திலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் சித்ரா இளையராஜா அவர்கள் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: பிரதம மந்திரியுடைய மீன்வள திட்டம் பத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில நேரம் 11:30 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி.

பழனி, திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இந்த திட்டம் மூலமாக மீனவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம். மீன் விற்கக்கூடிய பெண்களுக்கு நவீனமாக பயன்படுத்தக்கூடிய ஐஸ் கட்டிகள், இருசக்கர வாகனங்கள், தள்ளுவண்டிகள் வாங்குறதுக்கு உதவி செய்கிறாங்க இந்த திட்டம் மூலமாக. இதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து அதை பயன்படுத்தி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய மீன்களை விற்க முடியும். அது மட்டும் இல்லை, மீனவருக்கான காப்பீடும் கிடைக்குது. கடலுக்கு போகும்போது ஏதாச்சும் விபத்து நடந்தால் இல்லை மீனவ குடும்பங்களுக்கு காப்பீடு தொகை, மீன்பிடி தடைக்காலத்தில் வாழ்வாதார உதவித்தொகையும் இந்த திட்டம் மூலமாக அவங்களுக்கு வழங்கப்படுது. இந்த திட்டம் மூலமாக இன்னொரு ஸ்பெஷல் விஷயமும் இருக்குதுங்க. ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய நீல புரட்சி, அதாவது நெல் கோதுமை விவசாயத்தில் பசுமை புரட்சி வந்த மாதிரி மீன் மற்றும் கடல்சார் பொருட்கள் உற்பத்தியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீல புரட்சி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. கடல் நீல கலரில் இருக்கிறதால இந்த பெயர் வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அது பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பிரதாப் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா அவர்கள் இணைந்து பாடினது மரகத மணியுடைய இசையில். பாடலை கேட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 11:36 ஆகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பிரதம மந்திரியுடைய மீன்வள திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக கடல் பாசி வளர்ப்பு, அதாவது இந்த திட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் கூட இதுதான், வெறும் மீன் மட்டும் இல்லாமல் கடல் பாசி வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவ பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான சுயதொழில் வாய்ப்பாக இருக்குது. கடல் பாசி மூலமாக மருந்து பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அழகு பொருட்கள் தயாரிக்கிறதுனா இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. இதனால் பெண்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரோடைய நிலை வந்து இன்னும் சூப்பராக உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. வீடுகளையும் அக்வாரியங்களையும் வளர்க்குற கலர் கலர் அலங்கார மீன்களை வளர்த்து விற்கிறதுக்கும் இந்த திட்டத்தில் அரசாங்கம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுக்கான மானியமும் தர்றாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்குது. நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து மு மேத்தாவுடைய பாடல் வரிகளில் சுஜாதா மோகன், சங்கர் மகாதேவன் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
3: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: மணி 44 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில நாம பிரதம மந்திரியுடைய மீன்வள திட்டம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மீன் அங்காடிகள் மற்றும் அவருடைய தரக்கட்டுப்பாடு இதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. நம்ம ஊரில் மீன் மார்க்கெட்னாலே ஒரே நாத்தமாகவும் சுத்தம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதை மாற்றுறதுக்கு இந்த திட்டத்தில் நவீன சுத்தமான மீன் அங்காடிகளை அங்கங்கே கட்டிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இ ட்ரேடிங் அப்படி மூலமாக மீனவர்கள் தங்களோட மீன்களை ஆன்லைன் மூலமாகவே நல்ல விலைக்கு விற்கிறதுக்கும் வழி செய்கிறாங்க. கடலோர கிராமங்களில் இருக்கிற மீனவர்களுக்கு அரசோட திட்டங்களை எடுத்து செய்கிறதுக்கும் அவங்களுக்கு தொழில்நுட்ப உதவி செய்கிறதுக்காகவும் அந்தந்த ஊர் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து சாகர் மித்ரா, அதாவது கடலின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பை அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. இது மூலமாக இளைஞர்களும் அவங்களுக்கும் கூட வேலை கிடைக்குது, மீனவர்களுக்கும் விழிப்புணர்வு வருது. சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம நாட்டு மீன் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு, மீன் வளர்க்குற விவசாயிகளுக்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்ல லாபம் சம்பாதிச்சு கட்டணம் இல்லாமல் வாழணும்னு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் தான் ஒரு சூப்பரான திட்டமாக இருக்குது. பிரதம மந்திரியுடைய மத்திய சம்பத் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்வள திட்டம். இவ்வளோ நேரமும் திட்டம் பார்த்தா தெரிஞ்சிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா மற்றும் மனோ அவர்கள் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய இசையில் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
0: கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: Details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:52 ஆயாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கோமதி நாராயண் அவர்கள் வந்துட்டாங்க, சொல்லுங்கள் கோமதி.
1: கண்டிப்பாக நம்மளுக்கு கல்வி வந்து எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதும் கல்வி தான். அந்த வகையில் ஐஐடி மெட்ராஸில் பிஎஸ் படிப்பு எல்லாருக்குமே, அதாவது அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஜேஇஇ நுழைவுத் தேர்வு இல்லாமல் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிஎஸ்டி மாணவர்கள்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தரவு அறிவியல் மற்றும் பயன்பாடுகள், வானூர்தியியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் 4 ஆண்டுகால பட்டப்படிப்புக்கு வந்து ஜேஇஇ நுழைவுத் தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதில் எலிஜிபிள் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு கனவோடு பயணிக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்.
0: சூப்பரான தகவலாக சொல்லியிருக்கீங்க.
1: அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் திறக்கக்கூடிய ஒரு
0: டைம் வந்துருச்சு இல்லை, எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சு
1: வழக்கம் போல். அதாவது காலம் மாறினாலும் என்ன மாறினாலும் இன்னும் 2 நாள் லீவ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22 மாவட்டங்களில் கனமழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கோவை, நீலகிரி உட்பட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்யும் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் 7 வரைக்கும் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 இலவச பயிற்சி வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இலவச பயிற்சி வந்து நாளையிலிருந்து துவக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 4 குரூப் 1 கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஸோ அந்த செய்திகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், நிச்சயமாக இது வந்து உபயோகமாக இருக்கும் நம்புறோம் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இஷ்வன் நிறைவான பாடலும் கேட்க இருக்கிறோம். இது நம்ம திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். புலமை பெத்தனுடைய பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது, கே பாக்கியராஜ் அவருடைய இசையில். ஸோ நேரம் 11:54 ஆயாச்சு. நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயிமா செபாஸ்டியன் மற்றும்
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: ஓகே, நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கு இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு தான் வாசிக்க கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: இதுதான் காதலா அடரா.

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details,

இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனியம் ரெயின்போ 102.6ல் இப்போ கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நம்ம நிலைப்பண்பலை 102.6ல் இனி உங்களுக்காக என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் காத்துட்ருக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மற்றும் 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். உண்மையான உற்சாகம் தர்றது உறவா நட்பா? இது பற்றி தோழிகள்

நீங்கள் நேரலையில் பங்கு பெற்று உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறது பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் பற்றிய தகவல்கள். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு திக்கற்ற நலன்களுக்கு திரிகடுகம் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் தராங்க சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்தியாவின் பாரம்பரிய மிக்க கட்டுமரம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 3:00 குக்கு நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறும். மாலை 4:00 பொதிகை தும்பி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறது 1991 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். இன்றைக்கு மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி.ஆர். சிவகுமார். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசையஞ்சல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. 8:05 குக்கு நிகழ்ச்சியில் நேயர்களோட விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 9:15 திரைசை கேட்டு ரசிக்கலாம். நேர்களை நிகிரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நான்மணி கடிகை கூறும் தனி மனித அறம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சிகள் என்னலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக நேர்களே, அதனால் எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அதோட நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை எப்போனாலும் எங்கனாலும் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போனாலும் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சி நேரலையாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி நாம் என்ன தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, உண்மையான உற்சாகம் தர்றது உறவா நட்பா அப்படிங்கிறது தான். பெண்களாகிய நம்மளுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு பூஸ்டப் தேவைப்படும் இல்லையா, அது நம்மளுக்கு எந்த இடத்துல கிடைக்குது, உறவுலையா நட்பலையா? இது பற்றி தோழிகளே உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்கள் கூட நேரலையில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்கலாம் 2561132 மற்றும் 2561133. நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.

0: இனிய நண்பர்கள் வணக்கம். நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:12 ஆகிட்டுருக்கு. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா,
1: சொல்லுங்கள்
0: என்ன தலைப்பு இன்னைக்கு தெரியுமா?
1: இன்னைக்கு வந்து தோழிகளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறோம். தலைப்பு சொல்லுங்க இல்லையா, நட்பா உறவா அப்படின்னு.
0: அதுவும் வந்து நல்ல உற்சாகம் தர்ற மாதிரி நம்ம யார்கிட்ட பேசுவோம். அதுங்கிறது அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனுஷ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டே இருக்கும். ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான உற்சாகம் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது? அது உறவுலையா நட்புலையா? இது பற்றி தான் தோழிகள் வந்து இன்றைக்கி பேச இருக்கிறாங்க.
1: ஸோ தோழிகள் வந்து நீங்கள் யாரை சொல்வீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களையும் கூட சொல்லுங்கள். 0462-256-1132 இல்லைனா மற்றும் ஒரு நான் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி ஃப்ரீயாக பேசலாம். ஸோ உறவா நட்பா அப்படிங்கிறத பற்றி அதுக்கு முன்னாடி தோழிகள்கிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்திடலாம். ஸோ வந்து நேரடி நிகழ்ச்சியில் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா. அதாவது நேற்றுக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு கால் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ மறக்காமல் தோழிகளை தான் மனசில் வச்சு நன்மான வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க நிகழ்ச்சியில்.
0: தோழிகளே, நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு முக்கியம்தான் இல்லையா? ஆனாலும் வந்து புதிய புதிய தோழிகள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வரணும், நிறைய கருத்துக்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரே எண்ணத்துக்காக தான் இந்த சின்ன வேண்டுகோள். அதனால் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வந்து சூப்பராக ஒத்துழைப்பும் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு நன்றியும் சொல்லிக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தேவிச்சி பேசுகிறேன்.
1: தேவிஸ்ரீயமா, நீங்கள் நேற்றுக்கு பேசியிருந்திருக்கீங்க, நேற்றுக்கு இருந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு நீங்கள் கலந்துக்க முடியுமா? ஆமாம், அதாவது ஒரு நேயருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான். ஸோ நீங்களாம் வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு மற்ற நேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்காம யார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் இல்லையா, அதனால் உங்ககிட்ட ஃப்ரீயாக அந்த விஷயத்தை மறுபடியும் அன்பாக கேட்டுக்கிறோம். ஆமாம், நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறக்காக நான் காத்துட்ருக்குறோம். நன்றிம்மா, நன்றி.
0: வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். ரெண்டு நாள் பேசலங்க.
1: இப்பெல்லாம் தோழிகள் வரும்போது இதை சொல்லிடுறாங்க இல்லையா, பரவாயில்ல, ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க.
0: சரி கனகாமா சொல்லுங்க.
3: நாங்க கடைபிடிச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும்.
1: அதேதான்மா, நம்மளுடைய நட்பு வட்டாரமும் பெருசாகணும் இல்ல?
3: கண்டிப்பா. என்ன சொல்லிட்டீங்க, எல்லாரையும் வரவேற்கிறோம், அதுவும் நெல்லை பண்பலைக்கு ரொம்ப வரவேற்கிறோம்.
0: கனகாமா சொல்லுங்க.
3: சொல்லுங்க.
1: நட்பு தான்.
3: ஆமா, ஏன்னா எந்த நேரம் எப்பனாலும் போன் பண்ணிக்கலாம். சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணா யோசிச்சு யோசிச்சு இந்த நேரம் பேசலாமா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆல்ரெடி நான் போன் பண்ண மாட்டேன்னு
0: வச்சுக்கோங்க. சரி,
3: நட்புக்கெல்லாம் அப்படி கிடையாது, எப்பனாலும் கூப்பிடுவேன். என்ன இந்த நேரம்னு கூட கேட்க மாட்டாங்க. போன் பண்ணியாச்சு, ஆ சொல்லு சாப்பியா ஏதாச்சும் ஒண்ணு, என்ன இருக்கும் அப்படி பேசிக்கிட்டு
0: என்னாலும்
1: பேசலாம் நட்புக்குள்ள.
0: அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: நான் எனக்கு வேணும்னா நட்பும் வேணும் சொந்தமும் வேணும்னு
1: சொல்லுவேன்.
4: ஏன்னா ரெண்டும் வேணும்,
1: ரெண்டுமே வேணும். ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுவீங்க ஃப்ரீயா?
4: எப்படி அம்மா, சொந்தத்திலேயே நம்ம நல்லா பேசிக்கலாம்.

0: சம்பந்தி தங்கச்சி எல்லாத்தையும் பேசிக்கலாம்.
1: ஓ சரி,
0: ஃப்ரெண்டுகிட்டே நல்லா மனமுட்டு பேசலாம். ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட கனகாதான மாதிரி.
1: அதான் அதான் எப்படின்னா உண்மையிலே வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு டயர்டாக சோர்வாக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை நினச்சிட்டு, ஆனால் எனக்கு ஒரு உற்சாகம் வேணும், டக்குன்னு ஒரு பூஸ்டப் வேணும் அப்படின்னா நீங்கள் சொந்தக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவீங்களா, நண்பர்கள் கிட்ட பேசுவீங்களா?
0: சொல்ல முடியும். ஃப்ரெண்டு வேணும், சொந்தமும் வேணும்னு தெரியுங்களா?
1: விட்டு கொடுக்க மாட்டீங்க போல இருக்கு.
2: ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு, இல்லை அப்போ இல்லை நாங்கள் உறவு விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படிங்கிற
1: யாரோ கேட்டுட்டு இருப்பாங்க போல இருக்கு. சாந்திமா அப்படியா? சரிம்மா சரிம்மா, சூப்பர்மா.
0: பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு.
1: நன்றிங்கம்மா, நன்றி. தொடர்ந்து கேளுங்க நம்ம நிகழ்ச்சிய. சரியா?
0: நான் எப்பவுமே கேட்பேன்.
1: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி.
0: அது நைட்ல 11 மணிக்கு 10 மணிக்கு நேயர்கள் பாடுறது ஜம்மு இருக்கு.
1: சூப்பர் சூப்பர். சரிம்மா, நன்றி.
2: தொடர்ந்து கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நம்ம பண்பலைய.
0: ஆமாமா,
2: சூப்பர்மா, நன்றிமா.
1: ஜெமிமா, தோழிகள் வந்து நட்பையும் விட்டு கொடுக்க மாட்டோம், உறவையும் விட்டு கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு கருத்து சொல்லிட்டு
2: போய்க்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்கல்ல,
1: அது நல்லதான் இல்லையா? உறவும் ஒரு சைடு வேணும், நட்பும் வேணும்.
2: சொல்ல முடியாது, நட்புலையும் சில வந்து உறவா இருந்தாலுமே அவங்க வந்து நட்பா மாறி இருப்பாங்கல்ல. நம்ம அண்ணியா இருக்கட்டும், வேற சித்தியா இருக்கட்டும், அவங்க கிட்டயும் வந்து பூஸ்டப் ஆகக்கூடிய நாங்களும் இருப்பாங்க.
1: அதனால சரி தோழிகளே, சூப்பரான கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாங்க, புது நேயர்களையுமே நாங்க வரவேற்கிறோம். இப்ப நேரம் இருக்கு 12:17. இப்ப பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து யுகேந்திரன் சித்ரா சிவராமன் பாடிய இந்த பாடல் உங்களுக்காக.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 12:23. ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கே நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் உண்மையான உற்சாகம் தர்றத உறவா நட்பா, இது பற்றி தோழிகள் அவங்களோட கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் எங்க பேசுறீங்க? நலமா இருக்கும் சிவகாமி அம்மா. எப்ப பேசுனீங்க இதுக்கு முன்னாடி?
3: நட்புதான்
2: எப்பவுமே நட்புதான் அப்படின்னு சொல்லி வச்சிட்டீங்க.
4: நட்பு கிட்ட தைரியமா எல்லாத்தையும் சொல்லி உற்சாகம் அயக்கலாம்.
2: நன்றிங்கம்மா. நன்றி.
3: நன்றி மேடம்.
2: ஜெமிமா, நம்ம வந்து உறவு அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா?
4: ஆமாம்.
2: அம்மா, அப்பா, அக்கா, தங்க, அண்ணன், தம்பி, அப்புறம் கணவன் மனைவி உறவு கூட ஏதோ ஒரு இதில் நம்ம செட் ஆகிக்கிறோம்.
4: வந்து நட்பு எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் சொல்ல முடியாது.
2: அதுவும் நம்மளுக்கு விருப்பப்பட்டவங்க கூட நம்ம நட்பாகிக்கலாம். நம்மளுக்கு கேரக்டர் யார் கூட ஒத்துப்போதோ அவங்க கூட நம்ம நட்பாகிப்போம் இல்லையா? அதனால் அவங்க வந்து நம்மளை கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க, இவங்க இப்படி தான் அப்படின்னு. ஆனால் குடும்பத்தில் அது கொஞ்சம் சில நேரம் வந்து கிளாஷ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் தோழிகளுமே நிறைய நட்பு தானே சொல்லிகிட்டு இருக்காங்க.
4: ஆமாம். நம்ம பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவத்தில் பேசினா கூட என்ன சாப்பிட்லையா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக
2: கூலாக சொல்லி வந்து.
4: ஆமாம். அப்போ நமக்கு தோணும், ஆமாம் கோவப்படுற மூலமாக கொஞ்சம் கூல் ஆகிடுவோம். ஆனால் வந்து உறவுகள் கிட்ட நம்ம சொல்கிறோம்
2: சொல்லுங்கம்மா.
5: எப்பவும் விடுங்கல இருந்து பக்கத்துல எனக்கு

0: போட்டுக்காங்க. ஆமா, எதுனாலும் போய் ஷேர் பண்ணிட்டு வந்துருவோம். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவங்களுக்கு சொன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது.
1: சூப்பரா சொல்லிருக்கீங்க. அதுவே ஒரு உற்சாகம் தான் இல்லையா? நம்ம மனசுல இருக்க கஷ்டத்தை யார்கிட்டயா சொல்லிட்டோனாலே வந்து கொஞ்சம் உற்சாகம்
0: அவ்வளவு
1: வந்துடும்.
0: இதாகிரும். உடனே உடனே அங்கதான் போவேன். அவ்வளவு கொஞ்சம் ஆறுதல் சொன்னா சரியா சார்.
1: சூப்பர் சூப்பரம்மா. சாந்திமா நன்றிமா. தோழிகளை நீங்க பேசுறதுலே தெரியுது நட்புல தான் அவங்களுக்கு உண்மையான உற்சாகம் கிடைக்குது. ஆனா வந்து ஒரு தோழி சொன்னாங்க நட்பும் முக்கியம் எனக்கு உறவு முக்கியம். நான்
2: ஆறுமுகப்பட்டியில இருந்து நட்பு உறவு ரெண்டுமே எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்
1: அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே ஹாப்பியா தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு. உறவும் நட்புக்கும் ஈக்குவலான வேல்யூ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே சூப்பரா ஹாப்பியா இருந்துச்சு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு. இந்தியன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்காங்க.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
2: மணி 34 ஆயிட்டு நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தோழிகள்கிட்ட வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லை அலிசி, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கோம், நமக்கு உற்சாகம் தருது நட்பா உறவான்னு கேட்டால் எல்லாருமே நட்பு தான், ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டை போல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
3: எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே வந்து ஒரு தனி இடம் இருக்கும். அது தோல்வியாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஏதோ நம்ம வந்து ஒன்றுமே இல்லைன்னா கூட சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா விடுப்பான்னு மாதிரி நம்மளுக்கு வந்து உற்சாகம் தருது நட்பு தான் நிறைய இடங்களில். ஆனால் உறவையுமே நம்ம வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் சொல்லணும். தோழிகளுமே வந்து சூப்பரான கருத்துக்களை, இந்த மாதிரி நட்பு தான்ப்பா, சோகமாக இருந்தால் கூட நான் போய் 4 வார்த்தை
2: பேசினா எனக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆகிடும், நம்பி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க நட்பு கிட்ட. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்குதா இல்லை செய்வீங்க ஏதாவது?
3: உண்மைதான், நட்பு வந்து ரொம்பவே, இப்போ வந்து ஸ்கூல் டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போவுமே நம்ம பேசிகிட்ருக்கோம். அது வந்து என்னவோ மாதிரி தான், ஒரு நாள் ஃபோன் பண்ணோன்னு வைங்களேன், ஒரு மணி நேரம் பேசுகிறதே தெரியாத மாதிரி பேசுவோம். என்ன தான் பேசுவோன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி அது பேசி முடிச்சோன்னே ஏதோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச ஒரு ஃபீல் வந்து இருக்கும்.
2: ஆமாம், ஏதாவது புலம்புறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்போம், ஆனால் அதை மறந்து நிறைய பேசணும், இப்போ எதுக்கு கால் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய கவலை மறந்துருக்கு இல்லையா.
3: சரி, இணைப்பில் தோழி வராங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரைங்க வந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
2: அதே கால் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்த இப்போ பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க கேட்டுச்சா லைன் வந்துருச்சா, நான் அவங்களுக்குள்ள தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
3: இணைப்பில் இருக்கீங்கம்மா, பேசுங்கம்மா.
4: வணக்கம்மா.
3: சொல்லுங்கம்மா.
2: அவங்க பேசலன்னது உங்களுக்கு கோவம் வந்து வணிக வாங்கிட்டீங்க ஃபோனை, இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு.
4: அவங்ககிட்ட தான் நல்லா பேசலாம் மனோட்டு.
3: சரிம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?

0: சத்திரத்திலிருந்து சந்திரா பேசுகிறேன்.
1: சந்திராமா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்மா.
1: இப்போதான் ஃபஸ்ட்டு பேசுகிறீங்களா?
0: ஆமாம் ஆமாம்.
1: சூப்பர்மா சூப்பர், ஹாப்பியாக உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சிக்கு. இப்போ நம்மளே ஒரு நட்பாயாச்சு.
2: புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்கள் பண்பலைக்கு வரவேற்கிறோம்.
1: ம், சொல்லுங்கம்மா.
2: என்ன பேச தெரியாம ஒரு சந்தோஷத்திலயும் ஒரு பரபரப்புலயும் தான் இருக்கிறாங்க.
1: நேர்களை, இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: நேர்களை சிநேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம், உண்மையாக உற்சாகம் தர்றது உறவா நட்பா, இது பற்றி தோழிகள் நேரலையில் பங்கு பெற்று தங்களோட கருத்துக்களையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தமிழில் செய்திகள் கேட்கிற நேரம். தொடர்ந்து 12:50 மீண்டும் சிநேகிதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற

0: நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்லா மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய

0: மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வு குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட

0: செய்யப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.

0: டீனேஜ்ல ஒரு சொல்ல போனா ஒரு திருமணத்துக்கு முன்னால வந்து நட்பு ரொம்ப பெருசா தெரியும். ஒரு 40 தாண்டிட்டாலே உறவு தேடும். அப்ப வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். அந்த உற்சாகம் வந்து ஒரு வயசுக்கு மேல அதை தேடும் போது அந்த வயசுல நட்பு நமக்கு பெருசா தெரியும். அதுக்கடுத்தும் பெருசா தான் இருக்கும். ஆனா ரெண்டும் ஈக்குவல் ரைஸ் இதுலதான் இருக்கு. இது ரெண்டும் தவிர இன்னொன்னும் உள்ள நுழையுது உற்சாகமா இருக்கிறதுக்கு. நாமதான் நட்போ உறவோ எப்பவுமே நம்ம கூட பயணிக்க முடியாது இல்லையா. நம்ம தான் நம்ம உற்சாகத்துக்கு முழு பொறுப்பு காரணம்.
1: வெளியிலிருந்து
2: ஊக்கமளிச்சாலும் உற்சாகம் ஊட்டினாலும் நம்மளுக்கு நம்ம மனசுக்கு நாம எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் நாம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து
1: மனசுல பதிச்சாதான் நம்ம வந்து ஹாப்பியா இருக்க முடியல. இல்லைன்னா என்ன பண்ணாலும் நம்ம அப்படியேதான் இருப்போம்.
2: ஆமா, அவங்க வந்து சூப்பரா ஆனந்தி வந்து நிறைவான நேரம் வச்சு நிகழ்ச்சியை முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க.
1: நீ என்ன சொல்றது, நானே என்னோட முடிவை சொல்லி முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க.
2: எப்பவுமே பாத்தீங்கன்னா உறவும் நட்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்கவே முடியாது. ஒரு மரத்தோட வேர் அப்படின்னா நம்ம உறவை சொல்லலாம், கிளைகள் அப்படின்னா நட்பை சொல்லலாம். ஒரு மரத்துல கிளைகள் இருந்தா தானே அது மரம் இல்லையா?
1: ஆமா, அது ரெண்டுமே நம்ம முக்கியம்தான் சொல்ல முடியும். ரெண்டுமே ஒன்னு விட்டு ஒண்ணு வந்து நம்ம இருக்க முடியாது.
2: இருக்க முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்றது உறவா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு ஒரு உற்சாகம் வேணும் அப்படின்னா அந்த டைம்ல நட்பை வந்து நம்ம
1: கண்டிப்பா நம்ம ஞாபகத்துக்கு வரும். நம்ம கூடவே இருந்து அவங்க சப்போர்ட் பண்றவங்களாவும் இருப்பாங்க. இல்ல
2: இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிக்கணும், இன்னைக்கு போயிட்டு இருக்க நல்ல வேகமான உலகத்துல நட்பு உறவு ரெண்டையுமே வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்சிச்சு, நல்லதா இருந்துச்சு, நல்ல நட்பு, ஆரோக்கியமான நட்பு, உண்மையான உறவுகள் இதெல்லாம் உங்க கூட வச்சுட்டு ஹாப்பியா உங்க லைஃபை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில இது வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
2: நேர்களை நிகழ்ச்சியில நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்துல இருந்து பா விஜய் வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில எஸ்பிபி சரண் வங்கட் பிரபு சின்மயி பாடிய இந்த பாடல் உங்களுக்காக. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: நேரம் 12:51. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம் உண்மையான உற்சாகம் தர்றது உறவா நட்பா. இது பற்றி தோழிகள் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் வர அடுத்த தோழி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
1: தோழிகளுக்கும் வணக்கம். நான் வாஸ்தவனோட ஆனந்தி பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஆனந்திமா, சொல்லுங்க.
1: அதிக உற்சாகம் தருவது நட்பா உறவா? ஒரு

0: நேரம் 1:35 நொடி. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்வோம். மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தான்யா கிருஷி யோஜனா குறித்து. 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2025 ஜூலை 16 அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டு 100 குறைந்த செயல்திறனுடைய வேளாண் மாவட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. வருடந்தோறும் 24,000 கோடி ரூபாய் அளவில் 6 வருடங்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவர் வாக்கு. உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது என்பதே குறள் விளக்கம். நாட்டின் பொருளாதாரம் 3 பிரிவாக விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறை மற்றும் சேவைத்துறையை காட்டிலும் வேளாண் துறை குறைந்த விகிதத்திலேயே பங்களிக்கின்றது. ஆனால் இவ்விரண்டு துறைகளை காட்டிலும் வேளாண் துறையில்தான் அதிக அளவு வேலைவாய்ப்பு உள்ளது. அதிக ஆட்களை வேலைக்கு வைத்தும் உற்பத்தி

0: வீதம் குறைந்து இருப்பதால் வேளாண் துறையில் செயல்திறனும் உற்பத்தி திறனும் குறைவாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தன் தானிய கிருஷி திட்டம் மூலம் உற்பத்தி திறன் அதிகமாகும், பயிர்களில் பல்லுயிர் காக்கப்படும், நீர்ப்பாசனம் மேம்படும் மற்றும் கடன் வழங்குதலை உறுதிப்படுத்தும். இத்திட்டம் மூலம் 36 மத்திய அரசு திட்டங்கள், 11 மத்திய அமைச்சகங்கள் ஒருங்கிணைக்கப்படும். 1,70,00,000 விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவர். மாவட்ட ஆட்சியர்களால் தயாரிக்கப்படும் மாவட்ட அளவிலான திட்டங்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிதி ஆயோக்கிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். டிஜிட்டல் பலகை, வேளாண் செயலி, மாவட்ட அளவிலான தரவரிசை ஆகியன வெளிப்படைத்தன்மை, அணுகுதல், பொறுப்பேற்றல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும். குறைந்த உற்பத்தி, குறைந்த பயிர் விதைக்கும் தீவிரம், குறைந்த கடன் வளங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்படும். குறைந்தது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாவட்டமாவது தேர்வு செய்யப்படும். மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான குழுக்கள் மூலம் இத்திட்டம் மேலாண்மை செய்யப்படும். பழங்கள், மீன் வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கால்நடை பராமரிப்பு, வேளாண் காடுகள் என ஊரக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வேளாண் சார்ந்த அனைத்து துறையிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் மூலம் ஒருங்கிணைப்பின் சக்தி, பரவலாக்கப்பட்ட திட்டம், நிகழ்நேர கண்காணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாருக்குமானதான எல்லாருக்குமான வளர்ச்சியை முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொண்டோம் மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தானியா கிருஷி யோஜனா குறித்து.
1: ஆயுர்வேத மருத்துவர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். சின்ன குழந்தைகள் மண்ணில் விளையாடுவதால் கை கால்களிலும் வாயை சுற்றியும் சொறி, சிரங்குகள் ஏற்படலாம். ஏன், அந்த குழந்தை மண்ணையே கூட சாப்பிட செய்யலாம். இதற்கு ஹேண்டு ஃபுட்டு மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்வோம். இதை தவிர ஓரல் த்ரஷ் என்று ஒரு வியாதியும் வரலாம், அதாவது வாயை சுற்றி புண் வரும். இதற்கு அருகன் புல் ஒரு அருமருந்தாகும். வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகளுக்கும் கூட அருகம்புல் என்பது முதல் மருந்தாகும். இந்த அருகம்புல்லின் பொடியை அரை தேக்கரண்டி விகிதம் தேனிலோ அல்லது வெந்நீரிலோ கலந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதே அருகம்புல்லை பேஸ்ட் போல நன்றாக அரைத்து அதை அப்பியும் விடலாம் இந்த புண்கள் மீது. பெரியவர்களுக்கு சொறி, சிரங்கு, வயிற்றில் அல்சர் இருந்தாலும் அருகம்புல் ஜூஸ் ஒரு டம்ளர் விகிதம் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளலாம். வீட்டிலேயே ஒரு கைப்பிடி அருகம்புல்லை மிக்சியில் அரைத்து தண்ணீர் சேர்த்து பிழிந்து வடிகட்டி ஒரு டம்ளர் ஜூஸ் செய்து அதனை உட்கொள்ளலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: This is Akashvani. The news read by Valsa Williams. President Draupadi Murmu has said that education is a powerful means of empowerment as it enables individuals to become self-reliant, aware and capable. Addressing the tribal beneficiaries of scholarship scheme in New Delhi today, the president said true development can only be achieved when all sections of society progress socially, economically and educationally. She highlighted that the government scholarship schemes have transformed the lives of tribals by enabling access to higher education and new opportunities.
4: भारत सरकार जनजातीय समुदाय के युवाओं को आगे बढ़ाने के लिए अनेक योजनाओं के माध्यम से निरंतर प्रयास कर रहे हैं। छात्रवृत्ति योजना केवल आर्थिक सहायता नहीं है, ये युवाओं के सपनों को पंख देने का माध्यम है। ये उन युवाओं के जीवन में नई संभावनाओं का द्वार खोलती है, जिनमें प्रतिभा तो होती ही है परंतु संसाधनों का अभाव उन्हें आगे बढ़ने रोकता। लेकिन मुझे ये जानकर प्रसन्नता हुई कि अपने से अनेक युवाओं ने विभिन्न
3: The Ministry of Home Affairs has notified the Immigration and Foreigners Amendment Rules 2026, introducing key changes to registration timelines and the appeals mechanism under the Immigration and Foreigners Rules 2025. The amendment allows registration to be completed at any time before the expiry of 180 days from arrival in India. Previously, registration had to be completed within 14 days after the end of the 180-day period. However, late registration beyond this period

இனிய மதிய வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:11. நலம் தானா நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் திக்கற்ற நலன்களுக்கு திரைக்கடுகம், இது பற்றிய தகவல்கள். நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம வீட்டு சமையலறையில இருக்கிற ஒரு சில சாதாரண பொருட்களாலே அற்புதமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தோட நல்ல கலவை தான் திரிக்கடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி

இந்த மூன்றும் இயற்கையோ இயற்கை மூலிகையோட சங்கமம் தான் திரிக்கடுகம் அப்படின்னு சொல்லலாம். கேக் என்னமோ சின்ன பேராக இருந்தாலும் அதோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இந்த திரிக்கடுகம் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மைகள் தருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூடவே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் இப்போ உங்களுக்காக பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்காங்க.

திரிகடுகத்தோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நலம் தானா நிகழ்ச்சியில் நேரம் ஒரு மணி 16 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நம்மளோட முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொன்னாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த திரிக்கடுகம். இந்த திரிக்கடுகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 பொருட்கள் சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருது. மிளகு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. திப்பிலி சுவாச பாதையை சுத்தப்படுத்த உதவுதுங்க. இந்த 3 சேர்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சி இயற்கை சக்தியாகவே கிடைக்குது. அதையும் தாண்டி அஜீரணம், வயிற்று புகைச்சல், உணவு செரிக்காமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இந்த சின்ன அளவிலான திரிக்கடுகத்தை எடுத்து கஷாயமாகவோ இல்லை ஏதோ ஒரு டீ மாதிரியோ போட்டு

வந்து நம்ம குடிக்கும் போது உடலை சீராகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிட்டாங்க இல்லையா. இந்த திரிக்கடுகம் உடலோட செரிமான சக்தியை தூண்டி உணவை வந்து நல்ல செரிக்க வைக்கிறதுக்கும் துணை புரியுது. நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக.

நேரம் ஒரு மணி 21 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம திரிக்கடுக்கத்தோட நன்மைகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து சுக்கு. இது வந்து எப்படி, இஞ்சியை வந்து சுண்ணாம்பு தண்ணி தெளித்து காய வச்சு தயாரிக்கப்படுறதா இந்த சுக்கு. இது உடலுக்கு தேவையான வெப்பத்தை நம்மளுக்கு தருது. அதோட அஜீரணம், வயிற்றுப்பூசம், வாந்தி உணர்வு இதெல்லாம் குறைக்கவும் உதவுது. குறிப்பாக மழைக்காலத்தில் ஒரு கப் சுக்கு காப்பி குடிக்கிற ஃபீல் வந்து தனிதான் இல்லையா. கருப்பட்டியோட இனிப்பு சுவையோட இந்த சுக்கும் நல்லா தட்டி போட்டு ஒரு கப் காஃபி அப்படின்னா அது சூப்பராக தான் இருக்கும். இதே மாதிரி

இந்த சுக்கு கஷாயம் குடிக்கிறதுமே உடலை வந்து சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவுது. தலைவலி, சளி, தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே சுக்கு அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிவாரணியாக இன்றைக்குமே கருதப்படுதுங்க. இனி வர இந்த பாடல் குமுதம் திரைப்படத்திற்காக மருதகாசி வரிகளுக்கு கே வி மகாதேவன், இசையில் TM சௌந்தரராஜன், கே ஜமுனா ராணி பாடியிருக்காங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 1:29. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில திக்கற்ற நன்மைகளுக்கு திரிகடுகம் இது பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா இந்த திரிக்கடுகத்தில் இரண்டாவது இடம் பெற மிளகு. நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சின்னதான கருப்பு முத்து அப்படின்னு கூட இந்த மிளகை சொல்லலாம். மிளகில் உள்ள சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. தொண்டை வலி, சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மிளகு ரசம் அப்படிங்கிறது இன்றைக்குமே நம்ம நிறைய பேரோட வீட்டில் ஒரு மருந்தாகவே பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்பில் செரிமான சக்தியை தூண்டி உணவில் உள்ள சத்துக்களை நம்ம உடம்பில் சேர்க்கறதுக்குமே இந்த மிளகு வந்து உதவியாக இருக்குது. இன்னும் ஒரு பழமொழியும் நம்ம மிளகு பற்றி கேள்விப்பட்டிருப்போம், 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகில் விஷத்தை வந்து முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க. விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடியிருக்காங்க.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் 1:37. திக்கற்ற நலன்களுக்கு திரிகடகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நலம் தானா நிகழ்ச்சியில் அடுத்ததா திப்பிலி அப்படிங்கிறது பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் முக்கியமாக பயன்படுத்தப்படுற ஒரு பொருள். இது சுவாச குழாய்களை சுத்தப்படுத்த உதவுதுங்க. மூச்சு திணறல், சளி தேக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் திப்பிலி கலந்த கஷாயம் அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் உடலோட சோர்வை குறைச்சி புத்துணர்ச்சி தர்ற விஷயமும் இந்த திப்பிலி நம்ம உடம்புக்கு பண்ணுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலர் வந்து உடல் சோர்வு, சுறுசுறுப்பின்மை, சளி தொந்தரவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க. நம்ம பார்த்துட்ருக்கோம் இயற்கை மருத்துவ முறைகள் தர எளிய தீர்வு இந்த திரிக்கடகத்தில் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எந்த மூலிகையுமே மருத்துவருடைய ஆலோசனையோடு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான். வேறு ஏதாச்சும் உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க இல்லது சின்ன குழந்தைங்க இவங்க யாருக்கும் நம்ம சட்டுன்னு இதை கொடுத்துட முடியாது. மருத்துவரோட ஆலோசனையோடு இதை வந்து பெறுறது அப்படிங்கிறது சிறந்த வழிமுறையாக இருக்கும். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக வர பாடல் அவளுக்கென்று ஓர் மனம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையில் S ஜானகி பாடியிருக்காங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நம்மளோட பாரம்பரிய அறிவு அப்படிங்கிறது வெறும் பழைய கதை இல்லைங்க, அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். சுக்கு மிளகு, திப்பிலி, இந்த மாதிரியான இயற்கையால் கிடைக்கக்கூடிய எளிய பொருட்கள் நம்ம உடம்பை பாதுகாக்கிற இயற்கை காவலர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது மருந்தில் மட்டும் இல்லை, இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை முறையிலையுமே இருக்குது அப்படிங்கிறத திரிக்கடுகம் நம்மளுக்கு உணர்த்துது. ஆரோக்கியமாக இருங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சியை நிறைவு செய்திக்கிறோம். அந்நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். அந்நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திலேருந்து பி பானுமதி குரல்களில் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாகவும் மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இத்தகைய செயல்பாடுகள் கடினமான

பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்ரமணியன்

0: இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறு மதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8 தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9 தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1 தேதி பள்ளி திறப்பதை 4 தேதி தள்ளி வைத்தார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை வரும் 5 தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் வரும் 4 மற்றும் 6 தேதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மத்த எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்துல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஃபர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: பெண்கள் இந்த சமையல் அறையில் ரொம்ப நேரம் இருந்து சமையல் பண்ணுறதுனால அங்கே பொதுவாக ஃபேன் அந்த மாதிரி இல்லாதது, எஸ்காஸ்ட் ஃபேன் அதிகமாக இல்லாத காரணத்தினால அவர்கள் அந்த சமையல் அறையில் நீண்ட நேரம் இருக்கும்போது வேர்த்து அதிகமாக வடியும் போது அவர்கள் உடலில் இந்த வேர்க்கூறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். ஒரு நாளைக்கு 2 முறை குளியல் செய்வது நல்லது இந்த வெயில் காலங்களில், காலையில் 1 நேரம், சாயங்காலம் 1 நேரம். இந்த சோப்பு நம்ம பவுடர்ஸ் குளியல் பொடிகள் பயன்படுத்த சொல்கிறது எதுக்காகனா அல்கலைன் நேச்சராக உடம்பை மாற்றும். இந்த ஆசிட் நேச்சரில் தான் இந்த வேர்க்கூறுகள் வரும், அதை வந்து அல்கலைன் நேச்சரில் மாற்றும் போது இந்த உடலுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கூறிலிருந்து ரெசிஸ்ட் ஆகி நமக்கு வேர்க்கூறு அடிக்கடி வருவதை தடுக்கும். இது ஒன்றுன்னா, அடுத்தது வந்து வேர்வை சார்ந்த நோய்கள்னு பார்த்தா படர்தாமரை, இது டீனியா குரூரிஸ் என்று சொல்வோம். இது தொடைப்பகுதியில் வந்ததுன்னா டீனியா குரூரிஸ் என்று சொல்வோம். இது புஞ்சை காளான்களால் வர்றது. இதே இது தாடி மீசை போன்ற இடத்துல வருவது டீனியா பார்பே என்று அழைக்கிறோம். இதே இது முடியில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா டீனியா கேபிட்டி என்று அழைக்கிறோம். சில பேருக்கு டேண்ட்ரஃப் போன்றவையெல்லாம் வரும். சரியாக குளிச்சுட்டு தலையை தோத்தாமல் இருக்கிறது, அது

0: போக இந்த வெப்பத்தில் அதிகமாக நீண்ட நேரம் நிற்கிறது. கட்டட தொழிலாளிகள் இவங்கெல்லாம் இந்த வேர்த்து வடிஞ்சு தலையில் வந்து பார்த்திங்கன்னா தலப்பா மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க அதுக்கு மேலே சாந்து சட்டி இந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது அவர்களுக்கு தலையிலையும் இந்த புஞ்சை காளான்கள் போன்றவை வரும். அது சொறிய சொறிய ஒரு செதில் மாதிரி உதிரும். படர்தாமரை என்பது தொடை இடுக்கில் நிறைய பேஷண்ட் வருவாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க. இதை போய் வெளியில் எப்படி சொல்கிறது, டாக்டர்கிட்ட போய் எப்படி காமிக்கிறது அப்படின்ட்டு அவங்க பெருசாக வெளியில் சொல்கிறதே இல்லை. இதனால் அந்த படர்தாமரை வருஷ கணக்கில் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் 3 மாதம், 6 மாதம், 1.5 வருஷம்லாம் வச்சுருக்காங்க. அதுபோல் உள்ளாடைகளை ஒரு தடவை போட்டதை 7 நாள் கழித்து தான் போடணுங்கிறாங்க. மருத்துவனுக்கு கொடுக்கறது வணிகனுக்கு கொடு என்று ஒரு பழமொழி கூட உண்டு. நாம் உள்ளாடைகள்லாம் ஒரு 1:7 வாங்கி வச்சுக்கிடலாம். அதில் ஒரு துகள் புஞ்சை காளான் இருந்தால் மறுபடி நீங்கள் அணிஞ்சிங்கன்னா வேர்வைப்பட்ட உடனே திருப்பி அந்த புஞ்சை காளான் மூலமாக படர்ந்து வரக்கூடிய காரணத்தினால் தான் அது படர் தாமரை என்று அது விரிஞ்சிக்கிட்டே வரும். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளாடைகளை அடிக்கடி மாற்ற வேண்டும். ஆக்சுவலாக ஒரு தடவு போட்ட உள்ளாடை 7 நாள் கழித்து போடணும். அதை வந்து பார்த்திங்கன்னா துவச்சி வெயிலில் காய போடணும். வெயிலில் காய போட்டு அதை உள்பக்கமாக அயன் பண்ணி போடுறது சிறப்பு. அந்த அயன் பாக்ஸை வச்சு நம்ம அயன் பண்ணும்போது அந்த ஹீட்டில் அந்த ஃபங்கஸ் ஆகும். உள்ளாடை தானே, நம்ம அயன் பண்ணால் அது வந்து பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளாடை ஆனாலும் நாம் அதை அயன் பண்ணி போடும்போது அவர்களுக்கு அந்த புஞ்சை காளான்கள், அதில் இருக்கிற புஞ்சை காளான்கள் இறந்துவிடும். அதற்கு பிறகு நாம் அதை போடும்போது இந்த படர்தாமரை இருப்பவர்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இப்படி நம் உள்ளாடைகளை பயன்படுத்துவது நல்லது. சித்த மருத்துவத்திலே குங்கிலிய வெண்ணெய் என்று சொல்லி ஒன்று உண்டு. அருகன் தைலம், மத்தன் தைலம், வெட்பாலை தைலம் போன்றவற்றெல்லாம் நாம் சரியான முறையில் பயன்படுத்தினோமே ஆனால் படர்தாமரையிலிருந்து எளிதாக விடுபடலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
5: கேட்டுட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பணிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேரணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸாக பாடலோடு சேர்த்து தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் டியூன் பண்ணியிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றியோ இல்லை விஷயங்கள் பற்றியோ தான் தெரிஞ்சிட்ருப்போம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட சூப்பரான விஷயம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி அஜே ஜெமிமா செபாஸ்டியன். நம்ம தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் உலகளாவிய பெருமை சேர்த்த ஒரு விஷயம் அப்படின்னா கட்டுமரம். தமிழர்களுடைய இந்த எளிய கண்டுபிடிப்பு இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற நவீன சொகுசு படகுகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த போட்டுகளுக்கும் அடித்தளமாக அமைஞ்சிருக்குது. இந்த கட்டுமரம் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடியே நம்மளை வியக்க வைக்கிற விஷயம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய டிக்ஷனரியாக இருக்கட்டும் அதை எடுத்து ஆங்கில வார்த்தையாக இருக்கிற கட்டுமரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா கட்டுமரம் அப்படிங்கிறத தமிழ்லேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு வார்த்தை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கட்டு அப்படின்னா ஒன்றா கட்டுறது, மரம் அப்படின்னா மரத்துண்டுகள். ஸோ பல மரத்துண்டுகளை கயிறுகளால் ஒன்றா கட்டி உருவாக்கின மிதவை அப்படிங்கிறது தான் தமிழில் கட்டுமரம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் பேர் வச்சுருக்கிறாங்க. பேருக்கான சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கட்டுமரம் எப்படி தமிழுடைய பண்பாடு எடுத்து சொல்லுது தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு பிறகு. பாடலும் வந்துட்டே இருக்கு. மாவீரன் திரைப்படத்திலிருந்து மரகதமணியுடைய இசையில் ஆர் ஜெயதேவ் ஜானகி ஐயர் பாடினது வாலியுடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனிதநாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க கட்டுமரம் பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த கட்டுமரத்துடைய பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாறு ரொம்பவே பெருசுங்க. இதனுடைய தொழில்நுட்பம் இன்றைக்கி நேற்று வந்ததில்லை, 5வது நூற்றாண்டுலேயே, அதாவது நம்மளுடைய சோழ பேரரசோட காலத்திலேயே கடற்படைகளை தூரதேசங்களாக இருக்கக்கூடிய பர்மா, மலேசியா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கும் கடல் வாணிகம் செய்கிறதுக்கும் இந்த எளிய கட்டுமரத்தோட தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய தெற்கு கடற்கரை பகுதியில் வாழ்ந்த சமூக மக்கள் தான் இந்த அற்புதமான கடல் வாகனத்தை முதல் முதல்ல வடிவமைச்சதாக வரலாறும் சொல்லுது. சரி, இதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினது யார், கண்டுபிடிச்சது நம்மளுடைய தமிழர் பண்பாடாக இருந்தாலும் இது எப்படி உலக அளவில் பிரபலமாச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்கு. குருவி திரைப்படத்திலிருந்து ஸ்நேகனுடைய பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், உதித் நாராயண் இணைந்து பாடினது, வித்யாசாகருடைய இசையில்.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: இந்தியாவுடைய பாரம்பரியமிக்க கட்டுமரம் அதை பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மணித்திறனாட நிகழ்ச்சியாக கேட்டுருக்கிறீங்க. நேரம் 2:30 ஆகிட்டு இருக்குது. இந்த கட்டுமரம் சோழப்படைகள் இருந்த அந்த சமயத்திலேயே நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தாலும் இதை உலகுக்கு அறிமுகப்படுத்திய மேலை நாட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது 1690 வில்லியம் டாம்பயர் அப்படிங்கிற ஆங்கிலேய பயணி ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுடைய சோழ மண்டல கடற்கரைக்கு பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போது நம்ம ஊர் மீனவர்கள் வெறும் 2-3 மரக்கட்டைகளை கட்டி அதில் ஒத்த ஆளாக ஏறி அலைகள் மேலே அசால்ட்டாக மீன் பிடிக்கிறத பார்த்து வியந்து போனாங்க. அவர் தான் இதை பார்த்து அதிசயமாக அவருடைய மேலை நாடுகளுக்கு கட்டமரான் அப்படிங்கிற பெயரோட இந்த ரகசியத்தை எழுதி அனுப்புனாங்க. அவர் வியக்கிற அளவுக்கு இந்த கட்டுமரத்தினுடைய அந்த வடிவம் பார்த்திங்கன்னா அதோடய டிசைன் வந்து உலகத்தை ரொம்பவே வேறு லெவலுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சான். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், சாதாரண ஒற்றை படகுகள் அலையடித்தா டக்குன்னு கவிழ்ந்துடும். ஆனால் 2 அல்லது 3 மரங்களை அகலமாக இணைச்சி கட்டும்போது அது கடலுடைய பெரிய அலைகளையும் தாங்கி கவிழாமல் ரொம்ப ஸ்டேபிளாக உறுதியாக நிற்குமா. தண்ணிக்குள்ளே படகோட பாகம் கம்மியாக மூழ்கி இருக்கிறதுனால தண்ணீருடைய உராய்வு அப்படிங்கிறது குறைஞ்சி காற்றுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி படகு ரொம்ப வேகமாக பாயுமா. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அறிவியல் பூர்வமாக பார்த்து அதிசயமானவங்க உலகப்பூர்வமாக உலக அளவில் ரொம்பவே பிரபலமாக்குனாங்க. நிகழ்ச்சி எடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. டார்லிங் திரைப்படத்திலேருந்து நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் ஹரியுடைய குரலை ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இந்தியாவுடைய பாரம்பரிய மிக்க கட்டுமரம் பத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நேரம் 2:37 ஆகிட்டு இருக்குது. இது நிலை பண்பலை 102.6 மனிதர் நாடு நிகழ்ச்சியாக கேட்டுருக்கிறீங்க. இந்த கட்டுமரம் அப்படிங்கிற அந்த இதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபார்முலா வச்சு தான் அன்னைக்கு நம்ம மீனவர்கள் மரக்கட்டைகளை வச்சு அடுக்கி கட்டின அதே ஃபார்முலா வச்சு தான் இன்றைக்கும் உலக நாடுகளில் பெரிய பெரிய சொகுசு கப்பல்கள், அதிவேக பயணிகளுடைய படகுகள், ஒலிம்பிக் போட்டிகளை பயன்படுத்துகிற அந்த ஸ்போர்ட்ஸ் படகுகள் எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலா வச்சு தான் அவங்க வந்து கட்டுறாங்க. அதுக்கு பேர் கூட பார்த்திங்கன்னா கட்டமரன் போட்ஸ் அப்படின்னு கூட அதுக்கு வச்சுருக்கிறாங்க. இதை வந்து ஃபைபர் நவீன பொருட்களை வச்சு உருவாக்குறாங்களாம். இந்த கட்டுமரம் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மரங்கள் இருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து எல்லா மரத்தையுமே பயன்படுத்த மாட்டாங்க. தண்ணியில் ஊறி போகாத லேசான இடம் இருக்கிற மரங்களுடைய அந்த துண்டுகளை தான் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இவங்க வந்து எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் பெரும்பாலும் நெட்டி மரம், ஆல்பிசியா அப்படிங்கிற அந்த மரம், அதாவது இந்த மரத்தை வந்து தூங்குமூஞ்சி மரம்னு கூட சொல்லுவாங்களாம், காட்டு இழந்த மரம், இந்த மாதிரி மரங்களை பயன்படுத்தி தான் நம்ம ஊரில் அந்த கட்டுமரத்தை வந்து கேட்டுறாங்க. இந்த மரங்கள் தண்ணீரை உறிஞ்சாமல் கடலில் நல்லா மிதக்கிற தன்மை கொண்டதாக இருக்குமாம். இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. என்ன இருந்தால் திரைப்படத்துலேருந்து தாமரையுடைய பாடல் வரிகளில் சின்மையுடைய குரலில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 2:43 ஆகிட்டு இருக்குது. இந்தியாவின் பாரம்பரியமிக்க கட்டுமரம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பாரம்பரியமிக்க கட்டுமரங்களை ஓட்டுறதுக்கு டீசலோ பெட்ரோலோ எந்த ஒரு எரிபொருளும் தேவையில்லை. முழுக்க முழுக்க காற்றோடைய திசையையும் மனிதர்களுடைய கை வலிமையும் பொறுத்து, அதாவது அவங்க துடுப்பு போடுற அந்த வலிமையை பொறுத்து தான் இது வந்து இயங்குது. இதனால் கடலுக்கு எந்த ஒரு மாசும் ஏற்படுறதில்ல. அதே மாதிரி இதை கட்டுறதுக்கு இரும்பு ஆணிகளோ கெமிக்கலோ பயன்படுத்தாதனால இது 100% இயற்கை சார்ந்த வாகனமாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. அதுங்களுடைய பாடலும் வந்துகிட்டே இருக்குது. காதலில் விழுந்தேன் திரைப்படத்துலேருந்து தாமரையுடைய பாடல் வரிகளில் மாயா கார்த்திக் நிதிஷ் கோபால் அவர்கள் இணைந்து பாடினது விஜயாண்டியனுடைய இசையில். பாடலை கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: மணித்திருநாடு எல்சா கேட்டுக்கிறீங்க. நேரம் 2:50 ஆகிட்டு இருக்குது. இந்தியாவுடைய பாரம்பரிய மிக்க கட்டுமரம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சுனாமி காலத்துல கூட இது ரொம்ப வியக்கிற வகையில ஒரு விஷயம் நடந்ததுங்க. அதாவது 2004 நம்ம ஊர்ல சுனாமி வந்தப்போ பெரிய பெரிய நவீன ஃபைபர் படகுகளும் விசைப்படகுகள் கூட அலைகளுடைய வேகத்துல உன்னோட ஒன்று மோதி உடைஞ்சு போச்சு. ஆனா நம்ம பாரம்பரிய மிக்க அந்த கட்டுமரங்கள் அலைகளோட சேர்ந்து அப்படியே எழும்பி அந்த நெகிழ்வு தன்மையோட, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மையோட அலைகளுக்கு வளைஞ்சு கொடுத்து கவிழாம தப்பிச்சது. ஏன்னா இதில் ஆணிகள் இல்லாமல் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறதுனால அலைகளுடைய அழுத்தத்தை இதனால் தாங்க முடிஞ்சுது. இதை உலக விஞ்ஞானிகளே ஆராய்ஞ்சு பாராட்டியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. கழுகு திரைப்படத்திலேருந்து நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகள்னு பிரியா ஹிமேஷ் அவர்கள் பாடினது யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பாடலு கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனைத்திருநாள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்தியாவுடைய பாரம்பரியமிக்க கட்டுமரத்தினுடைய சிறப்புகள் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில கேட்ட பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. பூஜை திரைப்படத்திலிருந்து நாமத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் யுவன் சங்கராஜாவோட இசையிலையும் குரல்லையும் பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனை தொடர்ந்து 3:02 உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை குக்கூனை இருப்பு பாடல் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் ஃபோனை எடுத்து 9443363704 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பாடலை கேட்டுரசிங்க. நிகழ்ச்சியில் தெரிவிக்கும் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். மற்றும் ஒரு இனி நாளை சந்திக்கலாம். நேர்களே, பை பை, டேக் கேர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களை, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. இது குக்கு நிகழ்ச்சி, உங்களோட விருப்ப பாடலுக்கான நிகழ்ச்சி. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6ல் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்கங்க. அதில் என்னெல்லாம் டைப் பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயர், ஊர், விருப்ப பாடல், பாடலோட படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு 9443364 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. உங்கள் பாடல் நம்ம நிலை பண்பலை 102.6ல் கேட்டு ரசிங்க. நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 9443640794. நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுங்க. தன்னோட எல்லையையும் கூட்டையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த அண்டங்கக்கைகள் வந்து சில நேரத்தில் என்ன பண்ணுமா அப்படின்னா கழுகையே எதிர்க்க துணியுமா. கழுக பார்த்துட்டிங்கன்னா கூட்டமாக சேர்ந்து தாக்கி தொந்தரவு செய்யுமா. காகங்கள் வந்து சின்னது அப்படின்னாலும் கூட்டமாக சேர்ந்து அந்த கழுக வந்து தாக்கும் போது அந்த கழுகோட கவனத்தை திசை திருப்புற மாதிரியான முயற்சிகளும் நடக்குமா. காகங்கள் வந்து கழுகுகளை தாக்கி அதோட முதுகலை உட்காந்து கழுகோட கழுத்து பகுதியை வந்து கொத்த ஆரம்பிக்குமா. ஆனால் இந்த கழுகு வந்து இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுமா தெரியுமாங்க? கழுகு வந்து காகத்துக்குள்ளலாம் சண்டை போட்டு தன்னோட நேரத்தையோ ஆற்றலையோ ஒருபோதுமே வீணாக்கவே வீணாக்காதான். கழுகு தன்னோட சிறகை விரித்து வானத்தில் இன்னும் உயரமாக பறக்க தொடங்குமா. கழுகு உயர உயர பறக்கிறப்போ ஆக்சிஜனோட அளவு குறைறதால காக்கைகளால் தொடர்ந்து சுவாசிக்க முடியாமல் தானாகவே கீழே விழுந்துருமா. இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் விமர்சிக்கிறவங்க இல்லை நம்ம அமைதியை குலைக்கிறவங்க இவங்க கூடலாம் சண்டை போட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கழுக போல உயர்வான இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. நீங்கள் அடையிற வளர்ச்சியும் வெற்றியும் சுற்றி இருக்கிற எதிர்மறை சத்தங்களை தானாகவே அடைக்கிறோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. இந்த கருத்தோட இன்றைக்கி நாம் நிகழ்ச்சிகளை போக இருக்கிறோம். முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா நெல்லையிலிருந்து உமா கேட்டிருக்காங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன் பாடல் கொடுங்க அப்படின்னு பாடல் வந்துட்டு கேளுங்க.
2: ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 3:11 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன் நான், எஸ் லசி ஜிகன். நேர்களே, என்ன அடுத்த பாடல் அப்படின்னு தெரிஞ்சிருக்க முன்னாடி ஒரு சின்ன கருத்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விமர்சனங்கள் தான். நம்ம என்ன செஞ்சாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களோட கருத்தை சொல்லத்தான் செய்வாங்க. சில விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா நம்மளை வளர்க்க உதவும், ஆனால் சில விமர்சனங்கள் நம்ம மனசெலவில் காயப்படுத்தவும் செய்யும் சில நேரங்களில். அதனால் விமர்சனம் சொல்கிறவங்க நம்மளுக்கு எப்படிப்பட்டவங்க, என்ன மனநிலையில் அந்த விமர்சனத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அதை எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு, என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்துலேருந்து குயிலே குயிலே குயிலக்கா அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. அனந்தபுரத்துலேருந்து பிந்து ஷைலஜா, பாடல் கேளுங்கள்.

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 3:17 கொக்கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். சூப்பரான பாடல்களும் நேர்கள் நம்மளுக்காக வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படம், அது என்ன பாடல், இதெல்லாம் டைப் பண்ணிட்டு 9444336074 இந்த நம்பருக்கு மெசேஜ் தட்டி விடுங்க. ஒரு விஷயம் நம்ம இடையில இடையில கேட்டுகிட்டே இருந்தோம் இல்லையா, விமர்சனங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை விஷயத்தில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கணும். ஒருத்தங்க நம்மளை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா எல்லாரையுமே நாம்

எப்போவுமே திருப்தி படுத்திட்டு வாழ முடியாது அப்படிங்கிறது தான். உலகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல உயர்ந்த இடத்துக்கு போன மனுஷங்க கூட விமர்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் யாராச்சும் நம்ம பற்றி ஒரு விமர்சனமோ இல்லை ஒரு குறையாவோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மதிப்பு வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக சோர்ந்து போகவே போகாதீங்க. அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்ருக்கு. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்துலேருந்து இந்த பாடலை வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க குருவன் கோட்டையிலேருந்து முருகன் தீபா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 1:23 ஆயிட்டுருக்கு. விமர்சனம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்த உடனே நம்ம மனம் உடஞ்சி போகவே கூடாதுங்க. அது உண்மையா அப்படின்னு நம்ம முதல்ல யோசித்து சிந்தித்து பார்த்து முடிவெடுக்கணும். அந்த விமர்சனத்தில் நம்மளுக்கு தேவையான ஏதாச்சும் பாடம் இருக்குதா, இதிலேருந்து நம்ம ஏதாச்சும் கற்றுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல சிந்திக்கணும். இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றுங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ யாருக்காக பாடல் அப்படின்னா, திருநெல்வேலி டவுன்லேருந்து கருப்பசாமி கேட்டிருக்காங்க. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து கதூரம் லோலாக்கு அந்த பாடல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு இருக்கீங்க. நேரம் 3:29 ஆயிட்டு இருக்கு. கொக்கோ நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களை நேர்களோட விருப்பமா கேட்டு இருக்கோம். அடுத்த பாடல் யாருடையது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, பல நேரங்களில் விமர்சனங்கள் வர்றப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, மற்றவங்களோட வார்த்தையை விட நம்மளோட இலக்குகள் வந்து முக்கியங்க. நம்ம எதை அடைகிறதுக்கு போயிட்டே இருக்கோமோ அதில் கவனம் செலுத்தி போயிட்டே இருந்தோம் அப்படின்னாலே தேவையில்லாத விமர்சனங்கள் நம்மளை வந்து ரொம்பவே பாதிக்கவே பாதிக்காது. எப்படி அப்படின்னா, இலக்கை நோக்கி போயிட்டுருக்க மனுஷங்க வந்து வர்ற வழியில் தேவையில்லாத சத்தங்களெல்லாம் காதில் கூட வாங்கிக்கவே மாட்டாங்க. இதுதான் ஒரு சூப்பர் டெக்னிக், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த பாடல் வந்துட்ருக்கு. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாளையங்கோட்டையிலேருந்து செம்புலன் ஆதிக்கவி இவங்க கேட்டிருக்காங்க. அதிசய பிறவி இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், உன்னை பார்த்த நேரோ, அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 3:36 குக்கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விமர்சனங்களை வந்து நாங்கள் கேட்கவே கூடாதுங்க. விமர்சனங்கள் எங்கள் காதுக்கு எங்களை பற்றி வந்தாலே வந்து கவனமாக எங்கள் வேலைகளை பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து எதிர்மறையான விமர்சனங்களுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நேர்மறையான வார்த்தைகளை அதிகமாக பேசுவாங்க பார்த்திங்களா, அந்த நண்பர்கள் குடும்ப இந்த மாதிரி இடங்களில் உங்கள் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா ஏதோ எதிர்மறையான விமர்சனங்கள் உங்கள் காதுக்கு முடிஞ்சளவு வராமல் இருக்கும். நம்மளுக்கு தெரியாமல் யார் யாரோ என்னவோ பேசிட்டு போகிறாங்க, பேசிட்டு போட்டுமே. அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்ருக்கு. உடன்குடியிலேருந்து கே ராஜேஸ்வரன், ஆர் லக்ஷ்மி, அபிஷேக் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனந்த் திரைப்படத்துலேருந்து பாடல்.

ஒரு விதமாக நாம் இப்படி கூட யோசிக்கலாம். எப்படி அப்படின்னா, எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்கள யாராச்சும் விமர்சிப்பாங்களா சொல்கிறேங்க? விமர்சனங்கள் அப்படின்னு ஒன்று கூட வெற்றியோட ஒரு பகுதியாக நம்ம பார்க்க தொடங்கலாம். புதுசாக நம்ம ஏதோ முயற்சி பண்ணுறோம் அப்படிம்போது விமர்சனங்கள் அதிகமாக வரும் இல்லையா? அதனால் விமர்சனம் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, முயற்சியில் இருக்கீங்க, வெற்றியோட பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நினச்சி அவங்க மனசை அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. மஞ்சு விரட்டு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தென்காசி கடையில் ரொட்டிலிருந்து மகேஸ்வரி, சிவந்தி, லிங்கதுரை இவங்க பாடல் கேட்கலாம்.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 3:48. விமர்சனம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ளஸ் என்னெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் திறமைகள் இருக்குது, நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் சாதிச்சிருக்கோம், நம்மளுடைய பலங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வர்றப்ப அடுத்தவங்க நம்மளை பற்றி சொல்கிற எதிர்மறை கருத்துக்கள் நம்மளை வந்து அவ்வளோலாம் பாதிக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். இப்போ கொக்கோ நிகழ்ச்சியில்

இருக்குது, நம்ம என்னலாம் இது வரைக்கும் சாதிச்சிருக்கோம், நம்மளுடைய பலங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வர்றப்ப அடுத்தவங்க நம்மளை பற்றி சொல்கிற எதிர்மறை கருத்துக்கள் நம்மளை வந்து அவ்வளோலாம் பாதிக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். இப்போ கொக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, வீரபாண்டிய புலிக்குளத்துலேருந்து மகிமை தாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசு, முருகலட்சுமி, தாஸ் பாண்டியன் மற்றும் பலர் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்கள்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
2: நேரம் 3:54 நிமிடம். குக்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சூப்பரான பாடல்கள் நேயர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தில் நம்ம மறக்கக்கூடாது. என்ன தெரியுமாங்க, இன்றைக்கு நம்மளை விமர்சிக்கிற சிலர் நாளைக்கு நம்மளோட வெற்றியை பாராட்டவும் வாய்ப்பு இருக்குது. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும், அதோட நம்மளோட முயற்சிகளுமே கூடவே இருக்கணும். இதனால் ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னா விமர்சனங்கள் கண்டு பயப்படாமல் அதிலிருந்து தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே தூக்கி தூரம் வீசிடுங்க. நம்பிக்கையோடு பயணம் பண்ணுங்கள். உங்களோட இலக்கில் உங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டார்கெட் பண்ணிவிட்டு அதை நோக்கி உங்களோட ட்ராவல் போய்கிட்டே இருக்கட்டும். வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் வந்துட்டுருக்கு. ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கீழக்குளம் வளர்மதி. குக்கோ நிகழ்ச்சிக்காக நிறைய நிறைய நேயர்கள் வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு இரவு 8:05 குக்கோ நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்களுக்காக காத்துட்ருக்க. அந்த நிகழ்ச்சிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய பாடல்களை நம்ம நிலைப்பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சிக்காக நிறைய நேர்கள் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, கோவில்பட்டி, தீபா, ஆழ்வார், குறிச்சி, ஸ்ரீதேவி, பரமசிவானந்தம், முன்னீர்பள்ளம், பிரதீக்ஷா, சிவகாசி, முரளி, தாளார்குளம், போர்ஜியோ, ஃப்ரான்சிஸ், பிரீத்தி, கேப்ரின், உடையாம்புலி, பால்ராஜ், பால், தினகரன், சிவநாடானூர், மாரி, உடையாம்புலி, பத்மாருள்ராஜ், அபிஷேக், அனீஷ், தென்காசி, குத்தாலிங்கம், ஆரியங்காவூர், இந்திரா, பாக்கி, லக்ஷ்மி. மெசேஜ் அனுப்பிய எல்லா நேயர்களுக்குமே நன்றிகள். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து 4 மணிக்கான செய்திச் சுருக்கம், செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து பொதிகை தும்மை நிகழ்ச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசைக்கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ரொம்பவே உற்சாகமா ஜாலியா எனர்ஜெட்டிக்கா ஆரம்பமாயாச்சு நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியை இன்னும் உற்சாகமா மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்காக யாரு வந்திருக்காங்க தெரியுமா? நானுங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? முத முதல்ல இணைஞ்சிருக்கோம்.
0: ஆமா,
1: என்ன
0: இல்ல இல்ல, உங்க அளவுலாம் எனக்கு பேச தெரியாதுக்கா.
1: எல்லாரும் அடக்கி வாசிக்க சொன்னாங்களோ?
0: இல்ல, நான் ரொம்ப பாவங்கா, உங்க அளவுலாம் பேசவே முடியாது. சுமித்ராக்கா வாராங்கன்னு சொன்னோடனே பயம், கை காலெல்லாம் உதறது பாருங்க.

0: சொல்ல தெரியல பாருங்க.
1: ஐயோ என்னால முடியலையே, என்னை பார்த்து பயப்பட ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எப்படி சுமித்ரா அக்காவுக்கு இணையா ஈடா நம்மளால பேச முடியும்? சரி ஏதோ பார்த்தும் பாராமலும் அக்கா இன்னைக்கு நிகழ்ச்சியில சரி நம்மளை சரி சரி காப்பாத்திருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க.
1: எல்லாம் அவன் செயல், வேலை இருக்கும் பாத்துக்கோ.
0: சரி சரி, நம்ம இப்போ நேயர்களுக்கு இந்த என்ன ரூல் அப்படிங்கிறத ஒரு கா ஞாபகப்படுத்திடலாம். நேயர்களே, நம்ம வந்து தாயை முருட்டி விளையாட இருக்கிறோம். 1, 3, 5 அப்படிங்கிற ஒற்றைப்படை நம்பர்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்போம். 2, 4, 6 அப்படிங்கிற இரட்டைப்படை நம்பர்ஸ் விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். தயவு செய்து இந்த பொதுருவி கேள்வி இந்த மாதிரியெல்லாம் எதையும் கேட்டு எங்களை சங்கடப்படுத்துறாங்க.
1: புத்தகத்தை
0: புரட்டிடுவாங்க. ஆமாம். அதனால் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நல்ல ஃபன்னியாக போகிற ஒரு ஷோ தான். அதனால் அந்த மாதிரி உங்களை கொஸ்டின்ஸை கொண்டு வந்து நம்ம நேர்களை ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வைக்கிற மாதிரி உங்கள் கொஸ்டின் செஞ்சுச்சுன்னா நம்ம ஷோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்கலாம். 2561132 மற்றொரு 2561133 நம்ம நிலையோட இணைப்பு 0462. எனக்கா முதல் நேரை சந்திக்கலாமா?
1: பேசிடுவோம். யார் எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கலாம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மாலை. வணக்கம், யார் எங்கிருந்து பேச வந்திருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க? மகிமேதாஸ். வீரபாண்டிய புலி குளத்திலிருந்து புலியா வந்திருக்கிறார் விளையாடுறதுக்கு. சூப்பரா
0: நல்லா இருக்கும் சார்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க? வெயில் காலம் வந்துருச்சு, அதனால பஞ்சு முட்டை வியாபாரத்து போயிருக்கா? ஏன்னா மழை வந்துச்சுன்னா நனைஞ்சு போவோமே. அதனால
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி ஐயா, உங்களுக்கும் அக்காவுக்கும் தான் போட்டி சரிங்களா?
1: ஆரம்பிக்கும் போதே என்ன கோத்து விடுதாப்ல.
0: சரியா
2: சொல்லுங்க.
0: நாலு விழுத்திருக்கு.
1: நீங்க தான் எங்கிட்ட கேள்வி கேட்கணும். எப்படான்னு காத்திருந்திருப்பீங்களே. ஒரே சந்தோஷத்துல நடக்கறாப்ல.
2: ஒத்தக்கால் உண்டு,
1: ஒத்தக்கால் உண்டு,
2: ஊரெல்லாம் படி அளப்பான்,
1: ஊரெல்லாம் படி அளப்பான். ஒத்தக்கால் உண்டு, ஊரெல்லாம் படி
0: அளப்பான். யோசிங்க யோசிங்க, டைம் போடுறேன்.
1: எதை
2: வீடு கட்டுறது கூட அது உபயோகப்படுத்துவாங்க.
1: வீடு கட்ட உதவும்.
2: சாப்பாட்டுக்கும் உபயோகப்படுத்துவாங்க.
1: சாப்பாட்டுக்குமா? என்னடா இது, எனக்கு இருக்காது நாளியா?
2: இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு எனக்கு தான் மார்க்கு.
1: உங்களுக்கு தான் அத தெரியுமே. வீடு கட்ட யூஸ் ஆகும். அகப்பை
0: சாப்பாடுன்னு சொன்ன
1: பிறகு
0: தெரியல.
2: சாப்பாடு குணமாகும்,
1: ஆத்தாடி எப்படி எல்லாம் கிடுக்கு பிடி போடுறீங்க, சரியான ஆளு
0: எல்லாரும் நல்லா இருப்போம்.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு.
0: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசி வந்திருக்கீங்க?
3: பழையப்பட்டை செல்வக்கணி. நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். பழையப்பட்டை செல்வக்கணி. அப்புறம் வெயில் எல்லாம் குறைஞ்சுகிட்டே போகுது, சீசன் எல்லாம் மாறுது, பள்ளிக்கூடம் வேற திறக்க போகுது.
3: ஸ்கூல் திறக்கட்டும் சீக்கிரம்.
1: அத்தா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல இருக்கே.
3: பிள்ளைகளுக்கு
1: பாவம் எனக்கு தெரியலையே.
0: அதான்
1: சரி, லிசி உருட்டுறாங்க பாப்போம்.
0: ஆறு விழுந்துருக்கு.
1: லிசி கிட்ட கேள்வி கேட்கணும்.
0: ஐயோ
1: ஐயோ, கஷ்டப்படுறாங்க. நீங்க தான் பாஸ் ஆயிட்டீங்க.

0: என்ன பாடுறே தெரியல, அதவே கண்டுபிடிங்க அப்படின்னு ஈஸியா.
1: ஆமா பழைய பாட்டு,
0: ரொம்ப பழைய பாட்டு கொடுத்துருக்கீங்க.
2: சரி உங்களுக்கு சிவாஜி நடிச்ச முதல் படம்,
0: எனக்கு
1: தெரியலையே.
0: அதான் யோசிச்சுட்டே இருக்காங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் யோசிக்கிறாங்க. பராசக்திங்கிறது தெரிஞ்சு
1: ஆனா என்ன பாட்டுங்கிறது தெரியல.
0: ஏன்னா இந்த
2: சிவாஜி சாரும் பன்றி பயமாவும் படிச்சிருப்பாங்க.
1: ஓ ரசிக்கும் சீமானையா?
0: ஓ ரசிக்கும் சீமானை வந்து வேற அலிபாபாவும்
1: புது பெண்ணின் மனதை தொட்டு
0: போறவரே அந்த பாட்டு
2: அதேதான். கண்டுபிடிச்சிட்டீங்க,
0: கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா. லிசிய யாரு நினைச்சீங்க?
1: ஐயோ சுமித்ரா அக்கா அளவுக்கு எல்லாம் நாங்க கிடையாதுமா.
2: கண்டிப்பா
0: நிகழ்ச்சியில சூப்பரா கலந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி
1: சுமித்ராக்கா.
0: மாத்தி மாத்தி கிடுக்குப்படி போட்டாங்க. எப்படி
1: ஆனாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு
0: கரெக்டா
1: கிடைச்சிருச்சுல்ல,
0: ஈக்குவல் ஆயி போச்சு.
1: அதனால நம்மளுக்குள்ளால எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம். சரியா, இனி வர சுற்றுல என்ன யாது நடக்குதுங்கதான் பாக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்கு. மதுரை திரைப்படத்துல இருந்து விஜய் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில திப்பு அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நம்ம கேம் ஷோவில் நேயர்கள் வந்து லைவ்ல பேசி தாயை முருட்டி விளையாடி நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. சுமித்ராக்கா,
1: கண்டிப்பா ரெண்டு பேர் நமக்கு வந்து கேள்விகளை அப்படியே கணை தொடுத்து நம்மளை அப்படியே தோக்கடிச்சலாம்னு பிளான் பண்ணி வந்தாங்க.
0: ஆமா,
1: ஆனா அவங்க வந்து
0: அக்கா அக்கா ரொம்ப பேசக்கூடாதுக்கா, அடுத்த சுற்று வந்துருச்சுக்கா.
1: வருவாங்க, யாருன்னு பாக்கலாம்.
0: வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
1: முகவூர் ஜோதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க ரெண்டு பேரும்
0: நல்லமா இருக்குமா?
1: ரொம்ப சிறப்பா இருக்கும். தரமா விளையாண்டுட்டு போயிருக்காங்க ரெண்டு பேரு. நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு பாக்கலாம்.
0: ஜோதிமா, உங்களுக்கும் சுமித்ராக்காவுக்கு தான் போட்டி.
1: ஆமா ஆமா,
2: சரிங்க மேடம்.
0: உங்களுக்கு நான்கு
1: சொல்லுங்க.
2: அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி
1: அண்ணாந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நிரம்பரம் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. அந்த பாட்டு
2: தானே
1: ஓடு ராஜா.
0: ஜோதிமா, என்னம்மா நீங்க
1: குதிரையில போய்கிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? சூப்பர்,
0: நன்றிமா.
1: ரொம்ப ஈஸியா கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ,
2: தேங்க்யூ.
0: ரொம்ப சிரிக்காதீங்க. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
3: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் மாலை வணக்கம். இன்றந்து அன்பான நேர் கூட்டம்
1: அம்பலவானம்
3: இருந்து
1: சிறப்பு. எப்படி இருக்கீங்க? சென்னையில போய் இந்த குற்றாலத்துல இருந்து புயல் அங்க போய் உட்கார்ந்து இருக்கா? சீசன் வர வர வரப்போகுது.
3: ஒரு வாரம் ஒரு வாரம் இங்கதான் இருப்பேன்.
1: சரி, சட்டுன்னு வந்துருங்க நம்ம ஊருக்கு.
3: உங்களுக்கு
0: தாயம்
1: விழுந்திருக்கு. நீங்க தான் லிசி கிட்ட கேக்கணும். உங்களை மாதிரி ஆட்களை தான் நாங்க தேடிக்கிட்டே இருந்தோம்.

0: அவனை தப்பிச்சாலோ.
1: நான் தப்பிச்சிட்டேனே.
0: சரிம்மா, ஏமா
2: ஐயா
0: எழுதி சொல்.
2: சரி,
0: முதலத்தை எடுத்து விட்டால் கை கொடுக்கும்,
1: கை
0: ரெண்டாயிரத்தை மட்டும் எடுத்து விட்டால் நிழலோடு தொடர்புடைய சொல் வரும், மூன்றாயிரத்தை மட்டும் எடுத்து விட்டால் ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நான்கு எழுத்து சொல் என்ன? திரும்ப சொல்றேன், நாலு எழுத்து சொல். முதலத்தை எடுத்து விட்டால் கை கொடுக்கும், ரெண்டாயிரத்தை மட்டும் எடுத்து விட்டால் நிழலோடு தொடர்புடைய சொல் வரும், மூன்றாயிரத்தை மட்டும் எடுத்து விட்டால் ஒரு நட்சத்திரம் வரும்.
1: நான்கு
0: எழுத்து சொல்
2: பிம்பம்.
1: ஆனா அவனாவே மறந்து போச்சு, இந்த பிள்ளைக்கு சுத்தி விட்ட மாதிரி.
2: சுமித்ராக்கா,
1: 12-18 மறந்து போச்சு, இப்படியா சொல்லுவீங்க? நட்சத்திரம் வேற சொன்னீங்க, நட்சத்திரமே எத்தனையோ இருக்கே.
0: முதலத்தை எடுத்தாலே கை கொடுக்கும்,
2: கை கொடுக்கும்
0: நிழலோட தொடர்பு சொல்லு. மூணாயிரத்தை எடுத்து விட ஒரு நந்தரத்தையும் பெயர்.
2: வாய்ப்பு இல்ல போல இருக்கு சார்.
1: கடைசி இப்ப ஒரு குழு குடுத்தீங்கல்ல ராசி, அதை வச்சுதான் அந்த கரம்.
0: ஒரு
1: பச்சை மண்ணை ஜெயிக்க
0: வச்சிட்டீங்க
2: சார். அம்பலவாணன் சார்,
1: அத்தனை பேரும் தங்கமான மனசுக்காரங்க வந்தா நாங்கெல்லாம் என்ன செய்யறதுயா?
2: நன்றிங்கய்யா.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: சுமித்ராக்கா, இவ்வளவு நல்லவங்களா?
1: தெரியாது, வணக்கலாம் பாத்துக்கோ. நம்ம சனங்க அம்முட்டு பேருமே ரொம்ப நல்லவங்க.
2: ஆனா நேயர்கள்கிட்ட இருந்து நிறைய நம்ம கத்துக்கணும் போல இருக்கு பாருங்க.
1: ஆமா,
2: சரி சரி, இப்போ அந்த சந்தோஷத்துல ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பா.
2: காக்கி சட்டை படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஆண்டனி தாசன் வரிகளுக்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையில, ஆண்டனி தாசன், மானசி, அனிதா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் கேளுங்க.
3: எடியே எடியே.

0: Tiquiré.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
2: நேரம் 4:26. பொதுகை தும்பு கேம் ஷோல உற்சாகமா விளையாடிட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
4: நல்லா இருக்கலா? வணக்கம்.
2: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன,
4: நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும். அப்புறம் உங்க பேரை ஊரையும் சொல்லிருங்க. பயப்படுற ஆள் அவங்க, அப்படி சொல்லுவாங்க.
2: ஆமாங்க யா, ரொம்ப பயமா இருக்கு.
3: பேரை ஊரையும் சொல்லிருங்க, மறந்துட போறாங்க. நல்லது. அப்புறம் உங்க ஊர்ல சீசன் எல்லாம் எப்படி இருக்குது?
4: உங்களை
3: பார்த்த உடனே தாயதுமே அப்படி உருண்டு நாலு விழ போனது அப்படியே மூணா விழுந்துருச்சு பாத்தீங்களா? ரொம்ப ஈஸியா ஒரு சின்ன ஜோக் தான் நான் கேக்குறேன், நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க. ஒரு அம்மா வந்து பாயசம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். பாயாசம் ஒரு தரம், பாயாசம் ரெண்டு தரம், பாயாசம் மூணு தரம் அப்படின்னு சொன்னாங்களாம்.
4: சரி, எதுக்குன்னு கேக்க?
3: என்னத்துக்கு? அதான் உங்களுக்கு தெரியுமே.
4: பாயாசம் வச்சுட்டு கீழே புஸ்தகத்துல ஏலம் போட்டு இறக்கணும்னு வச்சிருந்துச்சு.
3: உடனே ஏலம் போடுறாங்க. அது உங்க வீட்டுல தான் தினம் நடக்குதாமே. பொங்கலுக்கு எல்லாம் இப்படிதான் சொல்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். வெளியில போய் அவங்க ஏலம் விடுறாங்க, நீங்க கிச்சன்ல ஏலம் விடுறீங்க, அவங்க ஏலம் சார் ஏலம்னு ஏலம் விடுறாங்க.
4: ஏமா, பொங்கலுக்கு மறுநாள் இடி சாம்பார் வைப்பாங்களா? எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
3: எப்படி?
4: எல்லா காயையும் வெட்டி போட்டு வைக்கணும்.
3: ஆமா,
2: வணக்கம்.
3: யாரு இவ்வளவு அடக்க ஒடுக்குமா? வணக்கம் சொல்றது
5: ஆவடையானூர் ராமர்.
3: ஆவடையானூர் ராமர்.

0: வரும்போது அமைதியாக வருவாங்க, அப்புறம் தான் புயல்லாம் வரப்போதா தென்றலா வரப்போதா அப்படிங்கறது தெரியும். சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: எப்பவுமே இப்படி பௌவியமா தான் பேசுவீங்களா?
1: ஆமா மேடம்,
0: சாந்த ஸ்வரூபி நீங்க.
2: நம்ப மாட்டோம்.
0: நான் நம்புறேன் சார், நான் நம்புறேன்
1: சார்,
0: நம்பி ஆகணும். ஆமா ஆமா, நாலு விழுந்து இருக்குதாமா, அதை அவங்களால ஏத்துக்க முடியாம சைக்கையிலேயே காட்டுறாங்க.
1: சரி மேடம், நான் கேட்கணுமா?
0: நீங்க மட்டும்தான் கேட்க முடியும்.
1: இந்த ஒரு டெய்லர் கடைக்கு ஒரு ஆள் சட்டத்துக்கு வராரு, ஒரு பேண்ட் சட்ட தைக்கணும்னு சொல்லி அளவு தைச்சிருக்காரு.
0: சரி,
1: அப்படி சொல்லும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு.
0: ஆத்தா, தைக்க வந்தவரே மயங்க.
1: ஆமா, தண்ணி தெளிச்சு எடுத்து கேக்காங்க, ஏயா உழுந்துருக்கு,
0: என்ன சொல்லிருப்பாரு? ஐயோ, பேண்ட் சட்ட தான தைக்க வந்தாரு, அவர் ஏன் மயங்கி விழுந்தாரு?
1: அதான் சொல்லணும்.
0: என்னத்துக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது.
2: எனக்கு மட்டும் ஏன்கா இப்படி எல்லாம்
0: திருத்தருன்னு முடிக்குது. நான் என்ன பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துன்பம் அப்படின்னு நினைக்கிறாப்ல. சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா? ஆ அம்மா, ஆ ஆடு, அதே
2: அப்படியே வரலையே.
0: ஒரு க்ளூ ஏதாவது கொடுங்க. பச்சை மண்ணு சார்,
1: டெய்லர் கடையில தான்.
2: டெய்லர் கடையில தான் சொல்லிட்டு.
0: டெய்லர் கடையில காஜா இருக்கும், நூல் இருக்கும், மிஷின் இருக்கும்.
2: சரி சார், சொல்லுங்க சார்.
0: நீங்களே சொல்லிருங்க.
1: பேப்பிள்ள கை ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கமா கிடந்து இருக்கு. சரி,
0: எனக்கு மயக்கம் வந்துரும் போல இருக்கு சார். தரமான ஜோக்கா வச்சிருக்கீங்க நீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, யார்ட்டையும் குடுத்துறாதீங்க, சரிங்களா? சூப்பர், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: சுமித்ரா காண இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. போங்க,
0: எனக்கு மயக்கம் வருதுமா, கிறுகிறுன்னு வருதுமா.
2: சரி, யாருக்கா இருந்தாலும் கை தனியா கால் தனியெல்லாம் கிடக்கிறத
0: பார்த்தா மயக்கம் தான் இருக்கும்.
2: சரி சரி, இப்போ ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படியே வந்துடலாம். வந்துட்டு இருக்கு பாடல், கண்டேன் காதலை திரைப்படத்துல இருந்து வித்யாசாகர் இசைக்கு ஹரிஹரன் பாடியிருக்காங்க.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:36 நிமிடம் பொதிகை தும்பி கேம் ஷோல அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க வணக்கம்.
2: ஹாய் வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
2: ஐயா வணக்கம். வந்துட்டீங்களா?
3: ஆமா நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
2: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் இப்ப தோட்டத்துல இருக்கேன்.
2: தோட்டத்துல காத்து வாங்கிக்கிட்டு குளு குளுன்னு உட்கார்ந்துருக்கீங்க என்ன?
3: ஆமா சென்னை தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு.
2: சரி சரி, உங்க பேரையும் உங்க ஊரையும் சொல்லிருங்க.
3: படகு கரவன் ஒரு மாணிக்கவாசகம். அம்மா
2: சரி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். சரி உருட்டுறவா?
1: இணைந்தேனைத்திலும்
2: நாங்கள் சொல்ல
3: நண்டுக்கும் துண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
2: நண்டுக்கும்
3: நண்டு துண்டு.
2: இறைவனே நீ காத்தறளும் ஐயா. நண்டு தொண்டு, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அங்க நான் இருக்கு, இங்க தூ இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். தெரியல, நிஜமா தெரியல. தோல்ல
3: போடலாம்.
2: இப்படி ஒரு ஜோக்கு உங்களால சொல்ல முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. நம்ம தலைவரால மட்டும்தான் சொல்ல முடியும்.
1: என்னால இப்படி ஒரு கேள்வியும் சொல்ல முடியாது, பதிலும் சொல்ல முடியாது. சரி அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பாக்கலாம். வாங்க வணக்கம்.
2: ஹாய் வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசி வந்திருக்கீங்க, விளையாட வந்திருக்கீங்க?
4: பூலோகத்திலிருந்து அழகப்பன்.
2: பூலோகத்திலிருந்து அழகப்பன்.
4: ஆமா திருநெல்வேலி.
2: அப்படியா? இந்த ஊர் எங்க இருக்குது?
4: திருநெல்வேலியில தான் இருக்கு.
2: அது எங்களுக்கு தெரியாத எங்க இப்படி திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. எது? என்ன செய்யறது புள்ளிக்கு தெரியல, நான் அப்படியே ஓடி ரெட்டு பாடு கேக்குது. அங்க கதவு வேற இல்ல பின்னாடி.
4: நீங்க
2: தான், நீங்க மட்டும்

0: அதாவது அதிகமா அனுபவமா ஓடுன சினிமா படங்களுடைய பேரு சொல்லணும்.
1: ரொம்ப நாளா தியேட்டர்ல ஓடின படங்களா?
0: ஆமா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்னங்க சார் அது? அதிகமா
1: அதிகமான நாட்கள் திரைப்பட ஓடின திரைப்படங்கள், சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி, கோல்டன் ஜூப்ளி வந்த திரைப்படங்கள் நிறைய இருக்குது. 80ஸ்ல நிறைய இருக்குது.
2: எத்தனை சொல்லணும்?
1: எத்தனை சொல்லணுமா சொல்லுங்க.
0: சொல்லட்டுமா?
1: ஆ இருக்கேங்க. அவங்களே சொல்றாங்க, லிசி சொல்றாங்க. சொல்லுங்க. ஆ நிறைய படங்கள் இருக்குது. 80ஸ் படங்கள்
0: எக்கச்சக்கம்.
1: என்னங்க?
0: வருஷ கணக்கா ஓடின படங்கள் சொல்லணும்.
1: வருஷ கணக்காவா? அப்பனா பழைய படத்துக்கு தான் போணும். ஏன்னா தியாகராஜர் பாகவதர் அவங்கெல்லாம் நடித்த படங்கள் ரொம்ப வருஷமா ஓடி இருக்கு.
0: ஓடி இருக்கு, அதான் சொல்லணும்.
1: ஆ
2: அப்போ எனக்கு தெரியாது.
0: நான் சொல்லிட்டா?
2: சொல்லுங்க.
1: சிறப்பான ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க. சூப்பரா பேசிட்டீங்க. ஆமா. அப்புறம் உதய கீதம். இப்ப 80ஸ்ல வந்த படங்கள் நிறைய ஓடி இருக்கு. கரகாட்டக்காரன்லாம் 350 நாள் கூட ஓடிச்சு. நிகழ்ச்சி கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நியாயமா தர்மமா
2: இல்ல. நான் நிகழ்ச்சி தொடங்கும் போதே சொன்னேன் சுமித்ராக்கா இன்னைக்கு வந்திருக்காங்க. ஐயோ எனக்கு
1: நானே ஒரே ஒரு கேள்வி, ஒன்னே உனக்கு கண்ணேக்கனை கேள்வி கேட்டிருக்கேன். சரி வரும், வாய்ப்புகள் வழங்கப்படும்.
2: வரும்
1: பார்க்கலாம்.
2: நம்பிக்கை தானக்கா வாழ்க்கை.
1: அதேதான்.
2: சரி நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். சுறா படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேரம் 4:47. போதிகிதும் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். சுமித்ராக்கா
1: நல்லாவே விளையாண்டுருக்கோம், ஆனால் நாம் விளையாடுறோமா அவங்க விளையாடுறோமான்னு தெரியல. கேள்விகளை நானே கேட்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க.
0: நம்ம பதில் மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம்.
1: அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ பார்க்கலாம்.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசி வந்திருக்கீங்க? மகாலட்சுமி, எப்படி இருக்கீங்க? காபி எல்லாம் குடிச்சீங்களான்னு? ரொம்ப நல்லா இருக்கும். காபி டீ வடை ஏதாவது சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டு தெம்பா வந்திருக்கீங்க. நல்லது நல்லது.
0: எந்த ஊருமா மகாலட்சுமி?
1: கோவில்பட்டி சிவந்திப்பட்டி.
0: கோவில்பட்டி சிவந்திப்பட்டி.
1: ஓகே, இப்போ வந்து நீங்க கேள்வி கேட்க போறீங்களா நான் கேட்க போறீங்களான்னு பாத்திரலாம். என்ன விழுந்திருக்கு? அப்படியா? ஒண்ணு விழுந்திருக்கு. நான் தான் கேள்வி கேட்கணும். பிள்ளைங்களுடைய பேர்ல ஆரம்பிக்கிற ஒரு ஆறு பாட்டு சொல்லுங்க. பெண்கள் தான். பொம்பளை பிள்ளைங்க பேர்ல எவ்வளோ பாட்டு வந்திருக்கு உங்களுக்கு? ஈஸியா கேட்டிருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.

0: பிரியா, பிரியான்னு ஒரு பேரா,
1: ஆமாம்.
0: அந்த மாதிரி பேர் வச்ச பாட்டு. குறைஞ்சது ஒரு அஞ்சு பாட்டா சொல்லுங்களேன்.
2: சின்ன
0: சின்ன தங்கம்மா, யார் அது? சரி, சின்ன தங்கம் ஏன் செல்ல தங்கம், ஓகே வச்சுக்கலாம். அப்புறம் எது? என்னங்க
2: தெரியல மேடம்.
0: ஏங்க, ராதா, அம்பிகா, நதியா, அப்படி
1: அஞ்சலி
0: அஞ்சலி அஞ்சலி ராதே என் ராதே வா ராதே, இப்படி ஒரு பாட்டு இருக்கு.

0: அம்பிகா, நதியா, அப்படி
1: அஞ்சலி
0: எவ்வளவு பேர்
1: அஞ்சலி.
0: இருக்கு? அஞ்சலி, அப்புறம் இப்படி நாங்க சொல்லி கொடுத்து எந்திரி எந்திரி அஞ்சலி எந்திரி அஞ்சலி எந்திரி எந்திரி எந்திரி அப்படி சொல்லணுமாண்ணா? எவ்வளவு பேருக்கு ராதா, ராதே என் ராதே வா ராதே, இப்படி ஒரு பாட்டு இருக்கு. தெரியும், ஆனா மனசுல நெஞ்சு குளிக்குள்ள படக்கு படக்கு துடிச்சிட்டு இருக்காரு, வெளியே வர மாட்டேங்க. அப்படித்தானே?
1: இப்ப நேரம் முடிஞ்சு போச்சு.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு. மறுபடியும் நீங்க வாங்க, சரிங்களா? தேங்க்யூ.
1: சுமித்ராக்கா, எப்படியோ பேசி பேசி ஒரு மார்க் வாங்கிட்டீங்க, போங்க.
0: இதெல்லாம் ரொம்ப ஈஸியா புதுசா வேற வந்திருக்காங்க.
1: இல்ல, ஆனா நான் கூட யோசிச்சு பார்த்தேன், எனக்கு கூட உண்மையை தெரியல. இந்த அஞ்சலி தவிர எதுவுமே தெரியல. போங்க
0: அஞ்சலி, நதியா நதியா நதியா, அப்புறம் ராதா ராதா நீ எங்கே, இந்த மாதிரி தான். எவ்வளவு
1: சரி, அஞ்சு பாட்டு சொல்லுங்க.
0: அதான் நான் சொல்லிட்டேன், ராதே என் ராதே சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அஞ்சலிய வச்சுக்கலாமா, அப்ப பிரியா வச்சுக்கலாமா, அப்புறம் வந்து ராதா ராதா நீ எங்கே, நதியா நதியா நைல் நதியா,
1: இருக்குது
0: எக்கச்சக்க பேர்.
1: சரி சரி, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசி வந்திருக்கீங்க?
2: ரொம்ப
0: நல்லா இருக்கும்
1: ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: உங்க பேரு கூறி சொல்லிருங்க. இது
2: மேலச்சவல் முருகன்.
0: மேலச்சவல் முருகன், நலமா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன்
0: மேடம். ஓகே, இப்போ லிசி வந்து உருட்ட போறாங்க. யார் கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னமாச்சு?
1: நாலு,
0: மறுபடியும் நாலாமா? அடுத்த தடவை நான் உருட்டு. ஆமா, நீங்க தான் லிசி கிட்ட கேள்வி கேட்கணும், சரிங்களா?
2: ஒத்த கால நின்னுக்கிட்டு பல கை நீட்டுவானா?
0: யாரு
1: சொல்லுங்க சார், கொஞ்சம் க்ளூ
0: க்ளூ ஏதாவது கொடுங்களேன். எல்லாமே ஈஸி தான் சார், ஆனா எங்களுக்கு கஷ்டமா இருக்கே, நாங்க என்ன பண்றது?
2: இதுல பட படுத்துறா.
0: ஓ, அந்த மாதிரி இது வந்து ரிவீட் அடிக்குது. சரி சரி, மனசுல வச்சிருக்கோம். ஓரமா மேலச்சவல் முருகன் வச்சிருக்கோம், எப்ப மாட்டாமலா போயிருவீங்க? ஒத்த கால நின்றுட்டு பல கை நீட்டுவான்.
1: மரமா?
0: ஃபேனா? ஃபேன்ல தானே மூணு லீஃப் இருக்கும்.
2: அப்ப சேர்ந்து முடிஞ்சா?
0: முடிஞ்சிருச்சு.
1: நாம முடிஞ்சு.
0: நீங்க தான் பதில சொல்லணும்.
2: முடிஞ்சா? எருக்கல மூடு.
0: எருக்கல?
1: என்ன என்ன
0: எருக்கல மூடு? எருக்கல செடி இருக்குல்ல, அது அப்படியே விரிஞ்சு இருக்கு, அதுல இருந்து காய் வெடிச்சா டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி. ஐயா, எல்லாருமே புத்திசாலியா இருந்தா எப்படிங்க?
1: ஆமா,
0: கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, எங்களை மாதிரியே இருங்க, சரிங்களா? நிகழ்ச்சி கலந்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.
2: நன்றி.
0: போட்டு பொழக்கிறாங்க
1: அக்கா. ஆனாவும் நீங்க எத்தனை கொஸ்டின் கேட்டீங்க? ரெண்டு கொஸ்டின் கேட்டீங்க.
0: ரெண்டு கேள்வி கேட்டேன்.
1: ஆனா யான் நிலைமைய பாருங்க, வந்தல இருந்தே கொஸ்டின்
0: கேட்டேன். நான் உருட்டுறேன்
1: கொஸ்டின் கேட்காம பதில் மட்டுமே சொல்லிட்டு. சரி, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. சரி, நம்ம இப்போ ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம்.
0: சரி,
1: வந்துட்டு இருக்கு. அ இ திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: நேரம் 4:58 ஆயிட்டிருக்கு. நம்ம பொதுகி தும்பி கேம் ஷோவோட நிறைவு பகுதிக்கு ஓரளவுக்கு வந்துட்டோம். ஆனாலும் சுமித்ராக்கா, இறுதியா ஒரு நேயரை எடுத்து,
1: ஒரே ஒரு நேயர்,
0: ஆமா ஆமா,
1: லிசிய கேள்வி கேட்க வச்சிடணும்.
0: வேண்டாம் வேண்டாம், நான் இல்ல, நீங்க,
1: நானே தானா?
0: ஆமா, வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம், டக்குனு பேரை சொல்லுங்க, உடனடியே விளையாடுங்க, டைம் இல்ல.
2: பாலவந்தால்புரம் ரவி டெய்லர் பேசுறேன்
1: மேடம். வாங்க சார். டெய்லர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: நடிச்சது ஒரே படம், அது என்ன
1: படம்?
0: எப்படி காட்டா நடிச்சிட்டீங்க
1: தெரியும், அதனாலதான்.
0: சரி, இப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன நேயர்கள்லாம் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். காரக்குறிச்சி கிருஷ்ணன், ஆவுடையூர் ராமூர் ராமர், வடக்கு கருமனூர் மாணிக்க வாசகர், பூலோகம் திருநெல்வேலி அழகப்பன், அப்புறம் மயிலச்சேவல் இருந்து முருகன்.
1: யா, எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கேட்டு ரசித்தவர்களுக்கும் கலந்து கொண்டவங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி சொல்லிக்கிறோம். நிறைய நேர்கள் எங்களுக்குமே பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க, அவங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம். நான் எஸ்லிசி ஜெகன் மற்றும்

0: நான் சுமித்ரா. தேங்க்யூ வெரி மச்.
1: நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில். அதனைத் தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 5:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம 1991 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து திரை தகவல்களோட பாடல்களை கேட்க இருக்கிறோம். முதல் படம் 1991 வெளிவந்த ஈரமான ரோஜாவை. இந்த திரைப்படம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கேஆர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடித்தாங்க அப்படின்னா, சிவசுப்பிரமணியன், மோகினி இவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. கூடவே நாசர், ஸ்ரீவித்யா, சின்னி ஜெயந்த் இவங்க எல்லாருமே கூடவே நடிச்சிருப்பாங்க. இதோட கதை அப்படி

கல்லூரியில் படிக்கிற கேரக்டரில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வராங்க, கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் வராங்க. ரெண்டு பேத்துக்கு இடையில் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன மோதல்கள், முரண்பாடுகள், வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்தாலும் அப்புறமா ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவர் இருக்கிறாரு, ஹெல்மெட் அப்படிங்கிற பேரில். இவர் வந்து இவருக்கு வந்து காதல் அப்படின்னா பிடிக்காது, காதலர்களையும் பிடிக்காது, இதனால் தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா சாந்தி சிவா இவங்க ரெண்டோரும் தங்களோட காதலை வந்து காப்பாற்ற போராடுற நிலையில் சாந்தியோட பணக்கார தந்தையை வந்து அவர்களுடைய காதலை வந்து ஏற்க மறுக்கிறார். இதற்கு இடையில் ஹெல்மெட்டும் வந்து அவங்களுக்கு நிறைய நிறைய சதிகளையும் பண்ணுறாங்க. இறுதியில் காதலர்கள் அந்த ஆபத்துகள்லேருந்து தப்பிச்சு குடும்பத்தோட ஒப்புதலை பெறுறாங்களா அப்படிங்கிறதான் படத்தோட கதை. இந்த படத்துக்கு பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய பலமான பாடல்கள், இனிமையான பாடல்கள்னு சொல்லலாம். வரிகள் வந்து புலமைப்புத்தன் அவர்களோட வரிகள் வந்து பாடலுக்கு இன்னும் அழகு சேர்த்தது. இளையராஜா அவருடைய இசையுமே பாடலை இன்னுமே மெருகூட்டிச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் இந்த படத்தோட சிறப்பு அப்படின்னா, அதே ஆண்டில் 1991 தெலுங்கில் வந்து பிரேமலை கலு அப்படிங்கிற பெயரில் வந்து ரீமேக் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இது வந்து இந்த இயக்குனர் கேஆர் அவர்களுடைய முதல் தமிழ் திரைப்படம். அதோட இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த சிவசுப்பிரமணியன் அவர்களோட அறிமுக படம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த படம் வந்து ஹிந்திலையும் அபி அபி அப்படிங்கிற பெயர்லையுமே ரீமேக் செய்யப்பட்டது. இப்போது அந்த படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம், அதோ மேக ஊர்வலம் அப்படிங்கிற பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் 5:12. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம 1991 வெளிவந்த திரைப்படங்கள் வந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த படம் என் ராசாவின் மனசிலே. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா அவர்கள் இயக்கிய திரைப்படம். இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ராஜ்கிரண், மீனா, வடிவேலு. இந்த திரைப்படத்தில் தான் நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து அறிமுகமாகறாங்க. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் மொரத்துடுனா மகுடு அப்படிங்கிற பெயரில் வந்து ரீமேக் செய்யப்பட்டது. அந்த ரீமேக் செய்யப்பட்ட படத்தில் ராஜசேகர், மீனா வந்து நடிச்சிருப்பாங்க. 1991 சிறந்த திரைப்படத்துக்கான தமிழக அரசோட 2 இடம் பெற்றுச்சு இந்த திரைப்படம். அதோட இந்த திரைப்படத்தில் ஒரே பாடல் வந்து 2 இடங்களில் வந்து வரும். குயில் பாட்டுவோ வந்ததென்ன இளமானே, அந்த பாடல் வந்து 2 இடங்களில் நம்மளால் கேட்க முடியும். சந்தோஷமாக ஒருக்காவும் சோகமாக ஒருக்காவும் கேட்க இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்போ கேட்க போகிற பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலேருந்து பாரிஜாத பூவே அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 1991 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த படம் குணா. சந்தான பாரதி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த குணா திரைப்படத்தில் கமல்ஹாசன், ரோஷினி, ரேகா, ஜனகராஜ் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இசை வந்து இளையராஜா. இந்த திரைப்படத்திற்கு முதல்ல வந்து மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிற பேர் தான் வைக்கணும்னு முடிவு செஞ்சுருந்தாலும் இறுதியாக குணா அப்படிங்கிற பேர் தான் வைக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் பெரும்பாலான காட்சிகள் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைக்காடுகளில் தான் படமாக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட மலையில் படமாக்கப்பட்ட அந்த குணா படத்தை வச்சு இன்னைக்குமே அந்த மலை குகைக்கு குணா கேவ் அப்படிங்கிற பெயர்லேயே அழைக்கப்படுது. அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 2024 வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படமே பார்த்திங்கன்னா குணா திரைப்படத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டது. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் அந்த ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா, அது வந்து குணா குகை மூலமாக தான் பிரபலமும் ஆனது. அதோட கண்மணி என்போடு காதலன் அப்படிங்கிற பாடலும் பல இடங்களில் வந்து அந்த திரைப்படத்தில் நம்மளால் கேட்க முடியும். இப்ப நாம் அந்த பாடல் கேட்கலாம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான.

படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:27. அடுத்ததா 1991 வெளிவந்த திரைப்படம் கேப்டர் பிரபாகரன். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆர் கே செல்வமணி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். விஜயகாந்த், ரூபினி, ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தான் மன்சூர் அலிகான் இவங்க வந்து அறிமுகம் ஆகிறாங்க. சரத்குமார் அவங்களுமே வந்து சிறப்பு வேடத்தில் இந்த திரைப்படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். விஜயகாந்த் அவர்கள் நடித்த 100வது திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் மூலம் தான் நடிகர் விஜயகாந்த் அவங்க வந்து கேப்டன் அப்படிங்கிற அடைமொழியும் பெற்றாங்க. திரையரங்களில் 300 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தோட பேரை சொன்னதுமே நம்மளுக்கு 2 பாடல் ஞாபகத்துக்கு வரும். இளையராஜா அவர்களுடைய இசை வந்து இந்த படத்திற்கு இன்னுமே பலமாக அமைஞ்சிச்சு. 2 பாடல் என்ன அப்படின்னா, பாசமுள்ள பாண்டியரே அப்படிங்கிற பாடலும், ஆட்டமா தேரோட்டமா அந்த பாடலும் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இப்போ நாம் கேட்க போகிற இந்த பாடல் ஆட்டமா தேரோட்டமா.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

பணமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 5:34 நிமிடம். அடுத்ததான் 1991

ஆண்டில் வெளிவந்த சின்ன தம்பி திரைப்படம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில், கே பாலு அவர்களுடைய தயாரிப்பில், இளையராஜா அவர்களுடைய இசையில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல் தான். எந்த பாடலுமே இது கேட்க வேண்டாம் அப்படின்னு தோணவே தோணாது. அந்த மாதிரி சூப்பரான பாடல்கள். கதை சுருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரபு அவர்கள் வந்து சின்னத்தம்பி அப்படிங்கிற அப்பாவியான, படிப்பறிவு குறைந்த ஒரு கிராமத்து இளைஞனாக நடிக்கிறாங்க. நடிகை குஷ்பு அவர்கள் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கிறாங்க. ஜோதிடர் அவர்கள் கூறிய கணிப்பின்படி அந்த நந்தினி கேரக்டரில் வரக்கூடிய குஷ்பு அவர்களை வந்து சகோதரர்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்க்குறாங்க. இந்த சூழலில் சின்னத்தம்பிக்கும் நந்தினிக்கும் இடையே காதல் மலருது. ஆனால் குடும்ப எதிர்ப்பு, சமூக வேறுபாடு, இந்த மாதிரி பல சோதனைகள் வந்து அவங்க சந்திக்க வேண்டிய நிலையுமே வருது. இறுதியில் காதலும் மனிதநேயமும் வெற்றி பெறுதா அப்படிங்கிறது தான் கதையோட மையம். பாடல்கள் அப்படின்னா எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள். போவோமா ஊர்கோலம், தூளியிலே ஆட வந்த, அரைச்ச சந்தனம், குயிலை பிடிச்சி குண்டில் அடைச்சி, இப்படி எல்லா பாடலுமே சூப்பரான பாடல்கள் தான். இந்த பாடல், இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய விருதுகளை பெற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். 1991 தமிழக அரசோட சிறந்த திரைப்படத்தில் முதல் பரிசு பெற்ற திரைப்படம். திரைப்படத்துக்கு மட்டும் இல்லை, சிறந்த இயக்குனர் அவர்களுக்காக பி வாசு அவர்களுக்கும், சிறந்த நடிகருக்காக பிரபு அவர்களுக்கும், சிறந்த நடிகைக்காக குஷ்பு அவர்களுக்கும், சிறந்த பின்னணி பாடகர் அதற்காக மனு அவர்களுக்கும், சிறந்த பின்னணி பாடகிக்காக ஸ்வர்ணலதா அவர்களுக்கும், சிறந்த நடன அமைப்பாளராக டிகேஎஸ் பாபு அவர்களுக்கும், அதோடு பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அவார்ட்ஸ் சிறந்த பாடலாசிரியருக்கு கங்கை அமரன் அவர்களுக்கும் நிறைய விருதுகளை அள்ளி குவிச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். 1991 வெளியான சின்னத்தம்பி வசூலில் மட்டும் இல்லைங்க, விருதுகளுமே சாதனை படைத்த அந்த ஆண்டோட மிக அதிகமாக பேசப்பட்ட திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் கேட்க இருக்கிறோம் போவோமா ஊர்கோலம் அப்படிங்கிற பாடல்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 5:42 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் 1991 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த படம் சிகரம். இந்த படம் ஆனந்த் அவர்கள் உடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். 1991 ஜனவரி 11 அன்னைக்கு திரையிடப்பட்டது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. கூடவே ராதா, ரேகா, ஆனந்த் பாபு, ரம்யா கிருஷ்ணன், நிழல்கள் ரவி இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க. இதோட கதை சுருக்கம் அப்படின்னா, எஸ்பிபி அவர்கள் வந்து தாமோதரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரெலாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த தாமோதரன் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளரும் பாடகருமான ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருப்பாங்க. அவரோட வெற்றிக்கு பின்னாடி அவரோட ஒரு நண்பன் வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஆனால் சூழ்நிலை காரணமாக அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலையுமே நட்பு வந்து பகையாக மாறுது. இதுக்கு இடையில் தாமோதரன் அவங்களுடைய மகன் கிருஷ்ணா அந்த கேரக்டரில் வந்து ஆனந்த் பாபு அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலையுமே நிறைய சிக்கல்கள், அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளில் சிக்கிடுறாங்க. குடும்ப உறவுகள், காதல், நட்பு, துரோகம், மீட்பு இது எல்லாத்தையும் மையமாக கொண்டு கதை வந்து அப்படியே நகர்ந்து போகுது. கடைசியாக உறவுகளோட மதிப்பையும் இசையோட சக்தியையும் வலியுறுத்தும் உணர்ச்சி பூர்வமான முடிவை வந்து அந்த படம் வந்து தருதுங்க. இந்த படத்தில் நம்ம வந்து ஒரே பாடலை 3 வந்து நம்ம கேட்க முடியும். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே அப்படிங்கிற பாடல். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்பிபி அவர்கள் வந்து இந்த பாடலை வந்து சோலோவாக பாடியிருப்பாங்க. அடுத்ததான் எஸ்பிபி, எஸ்பி சைலஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இன்னொரு டைம் வந்து எல்லோரும் சேர்ந்து குழுவாக பாடிய ஒரு பாடலை நம்ம கேட்க முடியும். இதோட சிறப்பு என்னென்னா, இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களுக்குமே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் இசையமைச்சது அப்படிங்கிறது இந்த படத்தோட சிறப்பம்சம் அப்படின்னே சொல்லலாம். இதை இயக்கிய ஆனந்த் அவர்களுக்குமே இது வந்து இயக்குனராக அறிமுக படம். இன்னும் இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள், சூப்பர் சூப்பரான பாடல்கள் தான்

இருக்குது. அதோட இந்த படத்துக்காக ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் விருதையும் பெற்றாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இசையும் வாழ்க்கையும் ஒன்றா கலந்தா அது சிகரம். அந்த சிகரத்தை திரையில் உணர்வுபூர்வமாக காட்டிய திரைப்படம் தான் சிகரம். இப்போ வந்துட்டுருக்க பாடல் கேளுங்கள்.

நேரம் 5:50. அடுத்ததான் 1991 வெளிவந்த திரைப்படம் தளபதி. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த், மம்மூட்டி, அரவிந்த் சாமி, ஷோபனா இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற ராக்கம்மா கையை தட்டு அப்படிங்கிற சாங்

படம் தளபதி. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த், மம்மூட்டி, அரவிந்த் சாமி, ஷோபனா இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற ராக்கம்மா கையத்தட்டு அப்படிங்கிற சாங் பார்த்துட்டிங்கன்னா பிபிசி நடத்திய வாக்கெடுப்பில் உலகத்தில் சிறந்த நான்காவது பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அதோட சின்ன தாயவள் அப்படிங்கிற சாங்குமே பார்த்திங்கன்னா ரெட்டை பொருள்படும்படியாக பாடலாசிரியர் வாழி அவர்கள் வந்து அந்த பாடலை வந்து எழுதியிருப்பாங்க. முதல் பொருள் என்ன அப்படின்னா, படத்தில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூர்யா கதாபாத்திரத்தில் வந்திருப்பாங்க. அவரோட தாய் வந்து இளம் வயதிலேயே தாயானதால் அப்படி ஒரு வார்த்தையை அவங்க வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இரண்டாவதாக நெஜத்தில் வந்து இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய தாயாருடைய பெயர் வந்து சின்னத்தாய் அப்படிங்கிறதால இளையராஜாவையுமே குறிக்கும் வரிகளாக அமைஞ்சிருந்தது உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லா பாடலுமே நிறைய பேரோட ஃபேவரட் சாங் லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்கும். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அதோட மாதிரி காட்டுக்குள்ள அந்த பாடல், யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, அந்த பாடல், இப்போ நாம் கேட்க இருக்கிறது வந்து அடி ராக்கம்மா கையை தட்டு, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, கேளுங்கள்.

நீர்களே இது வரைக்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1991 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை திரை தகவல்களோடு கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

நேரம் 6 மணி, நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் உறுப்பப்படல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல், 4 மணிக்கடிகை கூறும் தனி மனித அறம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்பப்படல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 3/6/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள், 7:00 மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 7 மணிக்கு புதிய பாதை நேரலை வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்பவர் புதுக்குடி கனகா, 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். காலை 8:30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, உண்மையை பேசுபவர்கள் தனிமையில் விடப்படுகிறார்களா தரணி போற்றும் ஆளுமை ஆகிறார்களா, காலை 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 வெளிச்சம் ஃபிட் இந்தியா மூமெண்ட், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, முதன் முதலாக சைக்கிள் ஓட்டி அனுபவம், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பாரத பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம், 1:10 நலம்தன நிகழ்ச்சியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வழிகள், ஒன்று 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள், பிற்பகல் 2:15 மணித்திருநாடு மைசூர் சைக்கிளிங் ஹெரிட்டேஜ் ரோட்ஸ், 3:02 அன்பின் வரிகள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் நெப்போலியன் அவர்கள், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்தகுமார் அவர்கள், 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் சங்க இலக்கியமும் காதலும், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர் விருப்பப்படல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களை, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:11 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் இல்லை, வழிகளை கடந்து வருபவர்களே அனுபவசாலிகள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
2: ஆறு மணி 16 நிமிடங்களில் கேட்டுட்டு இருக்கிறீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. நீ உறுதியுடன் இருந்தால் பாதை தானாகவே தென்படும். உன் வெற்றி உன் நம்பிக்கையில்தான் மறைந்திருக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் இருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசுப் பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டுமென்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா, நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வில் பி டூயிங் பாப்புலேஷன் இன்ஃபர்மேஷன் தான். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம இன்ஃபர்மேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 6:40 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி தான். எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற விரும்பினால் நிகழ்காலத்தில் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை மாற்ற வேண்டும்.

நேரம் 6:46 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நெல்லை பண்பலை 102.6. கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.

0: எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 6:50 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6. எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும்.

நேரம் 6:50 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6. எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 6:56. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம்.

நேரம் 7 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடல். தில் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், அறிவுமதி வரிகளில் மாணிக்க விநாயகம் குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: வானொலியின் பண்பலை 102.6.
1: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அன்பே சுதந்திரப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், வைரமுத்து வரிகளில் கமல்ஹாசன், உதித் நாராயணன் குரல்களில். Come to

0: நேயர்களே, இனி கேட்கலாம் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
1: பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சிவகுமார்.
2: காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலைப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்தியன் வங்கி சுயவேலைப்பு பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில்,
3: கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக தொழில் தொடங்குவதற்கு

0: பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000 மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கி கடன் மூலம் பெற்று கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ICU பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின் தூக்கி வசதியை கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பத்தில் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும் விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் உரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றுகள் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ₹88 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினர் விருந்தின மாளிகையில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளின மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் N. ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிடப் பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகையை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ்வாய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.
2: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு

0: அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதம்

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரி விலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பாக 10 to 20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், ஸோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
1: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியாங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 7:25. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நம்மை சுற்றி. 2026 ஆண்டுக்கான சேர்க்கை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சிக்கு சேர்வதற்கு இணையதளம் மூலம் 3/6/2026 அதாவது நாளைக்குள் விண்ணப்பித்து விருப்பப்பட்ட தொழிற்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம். திருநெல்வேலி பேட்டை அரசு தொழிற்பயிற்சி

பயிற்சி நிலையத்தில் 2026 ஆம் ஆண்டிற்கான பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு 14 தொழிற்பிரிவுகளில் ஃபிட்டர், டேனர், மெஷினிஸ்ட், மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், கோபா, வயர்மேன், வெல்டர், பேசிக் டிசைனர், விர்ச்சுவல் வெரிஃபையர், சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர். அந்த பயிற்சிகளுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் பயின்ற மாணவ மாணவிகள் 3/6/2026க்குள் www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம். அரசு ஐடிஐயில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ₹750 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சியின் போது மிதிவண்டி, வருடத்திற்கு 2 செட் சீருடைகள், 1 ஜோடி காலணி, பாடப்புத்தகங்கள், வரைபடக் கருவிகள், மடிக்கணினி ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. இலவச பஸ் பாஸ் மற்றும் சலுகை கட்டணத்தில் ரயில் பாஸ் வழங்கப்படும். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 6 முதல் 10 வரை பயின்ற மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தில் ₹1000 மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டத்தில் ₹1000 மாதந்தோறும் வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழிப்பாடங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே எழுதி 12ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். இதேபோல் 8ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழிப்பாடங்கள் மட்டும் எழுதி 10ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். அரசு ஐடிஐயில் நிறைவு செய்யும் பயிற்சியாளர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு பணி, முன்னணி அரசு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, தொழிற்பளவுனர் பயிற்சி பெற்று தரப்படும். மேலும் விவரங்களுக்கு 04622352007 04622352007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC ஆண்டுதோறும் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்துகிறது. 2026 ஆம் ஆண்டில் நடக்கவிருக்கும் தேர்வுகளுக்கான அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. இதன்படி 2026 ஆம் ஆண்டு Group 1 தேர்விற்கான அறிவிக்கை ஜூன் மாதம் வெளியாகும் எனவும், எழுத்து தேர்வு செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் அறியலாம். வரவிருக்கும் Group 1 தேர்வுக்கு மாணவர்கள் முன்கூட்டியே தயாராகும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வைத்து Group 1 தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 4/6/2026 வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி வகுப்பு திறன் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுகிறது. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும். போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அலுவலக நூலகத்தில் உள்ளன. நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயிற்சி குறித்த தகவல்களை பெறலாம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள திருவனந்தபுரம் ரோடு ரயில்வே கேட் அருகில் குலவணிகர்புரம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு 4/6/2026 அன்று காலை 10:30 மணிக்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் நேரில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு 9499055929 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நேரம் 7:30 தொடர்வது ஆசை அஞ்சல். நேயர்களே, ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கடிதம் மூலமாக நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் அதில் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 6270002 என்ற முகவரிக்கு அனுப்பி, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ நிறைய லெட்டர் போட்டாலும் ஒரு பாடல் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ அதனால் ஒரு நேயர் ஒரு பாடல், ஒரு லெட்டர் மட்டும் போட்டு ஒரு பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ முதலாவது பாடல் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன், ஜோடி படத்துலேருந்து காதல் கடிதம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

7 மணி 35 நிமிடங்களில் ஆஸ் ஏஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி, அப்புறம் சாத்தான்குளம் எம்எஸ் மயில், பாப்பாக்குடி செல்லோமணி, உக்கரன்கோட்டை மணி, தச்சை மணி இவங்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக ஒரு பாடல், வறுமை நிறம் சிவப்பு படத்திலிருந்து சிப்பி இருக்குது, அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

7:40 லாஸ் ஏஞ்சல்ஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது பாடல் கேட்டிருக்காங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகை ராமசாமி, திருமழிசை மணிவண்ணன், சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, அப்புறம் நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், சுகன்யா ராமநாதன், அஸ்வினி கல்யாண், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக ஒரு பாடலை வந்து நம்ம கேட்டு வருவோம்.

7:46 நிமிடங்கள் ஆசைஞ்சினர்கள் சங்க கேட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலி, மரியதாஸ், திருப்பதி, ஆறுமுக நயனார், வள்ளித்துறை, மேகலா, மாரிமுத்து, சித்ரா, அருணாச்சலம், செல்வி, முத்துக்குமார், ஆழ்வார், துலக்கர்பட்டி, தாவீது, முகிலா, நித்யா, நல்லதாய், ஆதிமூலம், ஆரோக்கியம், லிங்கம், கனகவள்ளி, சங்கர், தர்ஷன், ஜேம்ஸ், லாரன்ஸ், அப்புறம் கரம்பை பொட்டலிருந்து பால்பாண்டி, மேரி, முருகேசன், ராமலட்சுமி, வெங்கட், குணசேகர், லதா, கார்த்திகா, பாஸ்கர், வசந்த், மேகலா, இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக நம்ம வந்து ஒரு பாடலை வந்து கேட்டு வந்துடலாம்.

7:53 ஆசியஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவேற என்ன பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி, நேர்களே, இன்று 8:05 ஒளிபரப்பாகும் குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களை விருப்பப்படல நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் வந்து ஒரு மெசேஜாவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவுல வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து நேற்றோ இல்லைனா இன்றைக்கோ எந்த நிகழ்ச்சியிலையாவது கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கிற விதத்தில் நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க மேலச்செவல் முருகன், கார்த்திகா, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி, மஞ்சள் நீர் கயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலேன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக வந்து நம்ம இப்போ ஒரு பாடல் வந்து கேட்டு வருவோம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: நீர்களை நிறைவு பெற்றது ஆசையஞ்சல். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக

30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும், திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 8 மணி 6 நிமிடங்கள். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 944333

6074794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் டைப் பண்ணி மெசேஜ்லேயோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதோட முக்கியம், நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் நேற்றோ இல்லை இன்றைக்கோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி வந்து முதலாவதாக இப்போ வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. திப்பனம்பட்டியிலேருந்து சித்ராதேவி, தங்கப்பழம், ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலேருந்து ராஜராஜ சோழன் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:11 கொக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன், சிறைச்சாலை படத்துலேருந்து செம்புவே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க.

8 மணி 16 நிமிடங்களில் குக்கு நிகழ் சங்க கேட்டிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி டவுன்லேருந்து வள்ளிராஜ், பரமேஸ்வரி, யஷ்வந்த் ஸ்ரீ, முதிர்மடியோன், சர்வினி, பிரதீகா இவங்கெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. சிம்மராசி படத்துலேருந்து வானத்தை நிலவடுத்த அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 8:21 கொக்கு நீங்கள் சாங் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1097 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சடையபுரம் முத்துசெல்வி செல்வகுமார், இசை பூமிகா சிவபுவனேஷ், படம் முத்து, பாடல் தில்லானா தில்லானா சாங். நன்றி.

காற்றலைகளில் கவிபாடி உங்கள் மனதின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். 8:28 குக்கு நிகழ்ச்சி சாங் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி மத்தியில் 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணான 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயரூர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. சாத்தான்குளத்திலேருந்து வைதேகி, பாசப்பறவைகள் படத்துலேருந்து தென்பாண்டி தமிழே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 33 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. டவுன்லேருந்து மிருதுனா, அபியும் நானும் படத்துலேருந்து வா வா என் தேவதை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:18 குக்கு நீங்கள் சங்கேற்றுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, பத்தமடையிலிருந்து சாரதா, காவலுக்கு கெட்டிக்காரன் படத்திலிருந்து சோலை இலங்கையில் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 8:44 கூக்கு நீங்கள் சங்கட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், புதுக்குடி விஷ்ணுராம் கணேஷ், மைடியர் மார்த்தாண்டான் படத்திலிருந்து இளவட்டம் கைத்தட்டும் பாடல் வேணும். நன்றி.

கேட்கட்டும் டும் டும். எட்டு மணி 49 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹேட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹேட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி டவுன்லேருந்து சங்கரநாராயணன் பெரியசாமி வந்து கேட்டிருக்கிறாங்க. செவ்வந்தி படத்துலேருந்து செம்மீனே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:55 குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நிறைய நேர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க, அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சில பேருடைய பாடல்கள் வந்து கொடுக்க முடியலை. கீழப்புலியூர் மீனாட்சி கண்ணன், தூத்துக்குடி முல்லக்காடு பாபு, உடையாம்புலி அருள்ராஜ், அபிஷேக் அனீஸ், புதுப்பட்டி தாமரை செல்வி செல்வபுரணி, ஆரியங்காவூர் லட்சுமி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார். ஸோ நீங்களாம் இன்னொரு நாள் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவாக ஆழ்வார் திருநகரிலேருந்து அக்னி டெய்லர் வந்து கேட்டிருக்கிறாங்க. பொன்னுமணி படத்துலேருந்து நெஞ்சுக்குள்ளே இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.

நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி

நேரம் 9:30 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சிதான். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில நான்மணி கடிகை கூறும் தனி மனித அறங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நான்மணி கடிகை. இதை எழுதினவர் விளம்பி நாகனார் அப்படிங்கிறவர். நான்கு வகையான மணியான கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் அப்படிங்கிறதுனால நான்மணி கடிகைன்னு பேர் வந்துச்சு. மனித வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகள் நிறைய வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது. செல்வ செழிப்பில்லாத ஏழை வறியவர் அப்படிங்கிறதுக்காக ஒருபோதும் ஒருவரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. எதை பெறுவதாக இருந்தாலும் தகாதவங்களோட கை மேலாகவும் நம்மளுடைய கை கீழாகவும் இருக்கிற மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. அதே போல் வறுமையில் வாடி வதங்கக்கூடிய ஏழை மக்கள் தகாத செயல்களை செஞ்சாலும் அவங்களுடைய மனம் வருந்தும்படியோ இல்லைனா பிறருடைய மனம் வருந்தும்படியோ சொல்லக்கூடிய அந்த சொற்கள் எதையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எல்லற்க என்றும் எளியர் என்றும் என்பெறினும் கொள்ளற்க கொள்ளார்கை மேற்பட உள்சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை கூறற்க கூறு அல்லவற்றை விரைந்து அப்படிங்கிற அந்த பாடல் வந்து சொல்லுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பொன்னுஞ்சல் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன், P சுசிலா குரலில்.

9:15 இலக்கியச்சாரல் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நான்மணி கடிகைக்கூறும் தனிமனித அறம் பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்கோம். மாணிக்கம் முதலிய மணிக்கற்கள் நீண்ட காலம் மண்ணில் கிடக்குது. அது வந்து உண்மையிலேயே மாணிக்க கற்களா இல்லை கூழாங்கற்களா அப்படிங்கிறத அதனோட தரத்தை அறியறதுக்காக தண்ணியில் நன்றாக கழுவி தூய்மை செய்து பரிசோதித்து அறியலாம். அதே மாதிரி குதிரை எந்த வகையான குதிரை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதன் மீது சேணம் அமைத்து ஏறி உட்கார்ந்து அறிவார்கள். தங்கத்தின் தரத்தையும் கலந்துள்ள குறைகளையும் நெருப்பில் சுட்டு உருக்கி புடமிட்டு அறியலாம். அதே போல் உறவினர்களால் பெறும் நன்மையை நம்மோட செல்வ வளம் குறைந்து தாழ்வுறும் போது அறியலாம் அப்படிங்கிறத மண்ணி அறிய மனநலம் பண்ணமைத்து ஏறிய பின் அறிப மாநலம் மாசர சுட்டறிய பொன்னின் நலம் காண்பார் கெட்டறிவ கேளிரால் ஆய பயன் அப்படிங்கிற அந்த பாடல் குறிப்பிடுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கிட்ட வந்துடலாம். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில்.

9:40 இலக்கியச்சரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் மணி கடிகை கூறும் தனி மனித அரம்பத்து தான் பேசிகிட்ருக்கோம். கள்ளிச்செடி ஒரு முள் செடி, இதோட அடித்தண்டில் மனம் வீசக்கூடிய அகில் கட்டை வந்து உருவாகும். மானோட வயிற்றில் மருந்து பொருளான அரிதாரம் வந்து கிடைக்கும். உப்பு நிறைஞ்ச பெருங்கடலில் விலை மதிப்புள்ள முத்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல மனிதர்கள் உயர்ந்த குடியில் மட்டும்தான் பிறப்பாங்க, தாழ்ந்த குடியில் பிறக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த வேறுபாடு எதுவுமே பார்க்கக்கூடாது. எங்கே பிறந்தாலும் நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத, கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள் அரிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவார் யார் நல்லார் பிறக்கும் குடி அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக நான்மணி கடிகை வந்து குறிப்பிடுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலி வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில்.

9:44 இலக்கியச்சரல் நீங்கள் சங்கட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. தீமை இல்லாத குற்றமற்ற பிறருக்கு கேடு விளைவிக்காத நல்லொழுக்கம் வாழ்க்கையில் மதிப்பையும் உயர்வையும் புகழையும் தருவதால் பெரும் செல்வத்துக்கு ஒப்பானதாகும். நல்லொழுக்கத்தை பின்பற்றி இல்லறத்துக்குரிய வழியில் நடந்தவன்தான் பெரிய அறச்செயல் போன்றதாகும். ஒருவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் கருத்து மாற்றம் காரணமாக நட்பை முறிச்சுக்கிட்டு அவன் மீது பகைமை கொள்வதோ புறம் பேசுதலோ கொலை குற்றம் போன்ற கொடிய செயலுக்கு இணையாகும் அப்படிங்கிறதையும் நான்மணிக்கடிகை ஒரு பாடல் மூலமாக வந்து குறிப்பிட்டிருக்கு. திருவொக்கும் தீதில் ஒழுக்கம் பெரிய அறநொக்கும் ஆற்றின் ஒழுகல் பிறனை கொலையொக்கும் கொண்டு கண்மாறல் புலையொக்கும் போற்றாதார் முன்னர் செலவு அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்து இப்போ வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 9:49 இலக்கிய சொற்கள் நீங்கள் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. 4 மணி கடிகை கூறும் தனி மனித அறம் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். கற்றவர்கள் நடப்பவை அனைத்தும் இறைவன் சித்தம் என மன உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால் இழப்பை எண்ணி வருந்தக்கூடிய பண்பு அவங்க கிட்டே இருக்காது. ஒரு நல்ல செயலை செய்ய மனம் விரும்பி செய்வாங்க. அதை சீக்கிரமாக முடிக்க முடியாமல் போனாலும், முயற்சி வெற்றி பெறாமல் போனாலோ, சலிப்போ சோர்வோ வராத அவங்களுக்கு, தீமை என தெல்ல தெளிவாக உணர்ந்தோ அந்த தீமையை செய்கிறவங்களுக்கு நல்ல எண்ணமோ தர்ம சிந்தனையோ வராது. கோபம் கொள்றவங்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகாமல் மறைஞ்சு போகும் அப்படிங்கிறத, கற்றார் முன் தோன்றா கழிவிறக்கம் காதலித்து ஒன்று, உற்றார் முன் தோன்றா உறாமுறல் தெற்றன அல்ல புரிந்தார்க்கு அறம் தோன்றா எல்லாம் வெகுண்டார் முன் தோன்றா கெடும் அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக வந்து குறிப்பிட்றாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ரகசிய போலீஸ் 115 படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் சுப்ரண பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து
1: காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒதுக்கி
2: ஆரம்பத்திலே அவசரமா? ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
1: சொல்லுங்க.
3: கண்ணே
4: கண்ணே,
3: கனியே
4: கனியே,
3: முத்தே
4: முத்தே,
3: மணியே
4: மணியே,
3: அருகே வா.

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:55 இலக்கியச்சரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்னைக்கு இலக்கியச்சரல் நிகழ்ச்சியில் நான்மணிக்கடிகை கூறும் தனி மனிதம் ஆற அதை பற்றி தான் வந்து நிறைய விஷயங்கள் பேசினோம். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து அறம். அணி என்ற சொல்லுக்கு அழகு அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. நல்ல விளை நிலத்துக்கு அழகு தருவன நெற்பயிரும் கரும்பும், நீர் நிறைந்த குளத்துக்கு அழகு தருவன அதில் பூத்திருக்கக்கூடிய தாமரை பொருட்கள். பெண்மைக்கு அழகு தருவது வெட்கம், அதேபோல் ஒவ்வொருவருக்கும் அழகு தருவது மறுமை உலகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அறச்செயல்கள் அப்படின்னு நான்மணி கடிகை வந்து கூறுது. நிகழ்ச்சி நிறைவான பாடலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தின் சுகமான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 10 மணி, நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இனிப்பில தான் இருக்கீங்க
1: சார். ஆமா சார்,
0: வணக்கம்.
1: இந்திய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
1: புல்லுக்காட்டு வலசை முருகேசன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வீரா படத்துல இருந்து மலைக்கோவில் வாசலிலே.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி ஐயா.

0: பத்து மணி 7 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எப்படி தான் இருக்கீங்க?
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனியில சொல்றது. அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கிறோமா? எங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு

0: படம் பேர் ஊமகள் ஊர்வலம் படத்துல இருந்து அந்த வானத்தில் இருந்து தீபங்கள் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு சீதா வந்து
0: நன்றி.

0: 10:13 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1595 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.5 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டுருங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க?
1: இருக்குங்க சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சார், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கவிதை பாடும் அலைகள் படத்திலிருந்து கண்ணே என் கண்மணியே.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசிதல் வந்து தெரிஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 19 நிமிடங்களில் சுகமான ரங்க நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பான சார் இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
2: சார்? எனக்கு வந்து சிந்து நதி பூ படத்துலேருந்து மத்தாளம் கொட்டுதடி மனசு அந்த பாட்டு கொடுத்துருக்கு சார்.
1: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசித்து
2: சார். நன்றி.

0: இனிய இரவில் இன்னிசை பாடல்களோடு உங்கள் மனம் வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். 10:24 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0422256113 2 மற்றும் 0462256113 3 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டியில இருந்து தீபா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நான் பாடும் பாடல் படத்துல இருந்து பாடவா உன் பாடல் அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட சீத்தோட நினைஞ்சிருங்க.

0: 10:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் புதுக்குடியிலிருந்து அனுராத பேசுகிறேன். நல்லா இருக்குங்களா?
0: நலமா இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பட்டாக்கட்டி பைரவன் படம்.
0: ம்,
1: ஒரு தேவதை அந்த பாடல் சார்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ஆ, நன்றி.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 35 நிமிடங்களில் சுகமான ராங்கல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களை பிடிச்ச பல்ல கேட்டு ரசிங்க ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். எங்கேருந்து பேசுறீங்க?
2: புதுக்கோட்டில இருந்து சரஸ்வதி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: ராணி தேனி படத்துல இருந்து என்ன சொல்லி நான் எழுத இந்த பாட்டு வைங்க சார்.
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசிகை தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றிங்க சார்.

0: 10 மணி 40 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பவுர் சத்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: 6 to 60 வரை படத்திலிருந்து கண்மணியே காதல் என்பது பெண்ணையோ காவியமோ அந்த படம்.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: தேங்க்யூ சார்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:45 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இப்போ தான்
2: இருக்கீங்க? ஐயா
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மம்சாபுரம் மீனா.
1: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசீது தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி.

0: 10:50 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: புதுக்குடியிலேருந்து அனுஷியா பேசுகிறேன்.
0: உங்களுக்கு என்ன படம் வேணுமோ?
1: நிறமாறாத பூக்கள் படம், 1000 மலர்களே மலருங்கள்.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

10:56 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க வணக்கம் இணைப்பில் தான் இருக்கீங்க.

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 3/6/2026 புதன்கிழமை அன்று ஒளிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள், 7 மணி மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 7 மணிக்கு புதிய பாதை நேரலை வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்பவர் புதுக்குடி கனகா அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். எட்டு 30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, உண்மையை பேசுபவர்கள் தனிமையில் விடப்படுகிறார்களா தரணி போற்றும் ஆளுமை ஆகிறார்களா, 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 வெளிச்சம் ஃபிட் இந்தியா மூமெண்ட், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, முதன் முதலாக சைக்கிள் ஓட்டி அனுபவம் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பாரத பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம், 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வழிகள் பற்றிய தகவல்கள், தொடர்ந்து 1:55 நலம்தான நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள், பிற்பகல் 2:15 மணித்திருநாடு மைசூரு சைக்கிளிங் ஹெரிட்டேஜ் ரூட்ஸ், 3:02 அன்பின் வரிகள் மாலை 4:02 பொதிகை தும்பி.

மாலை 5:02 ஆலோசனை நேரம். நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு. நேர்முகம். பங்கேற்பவர் மருத்துவர் நெப்போலியன் அவர்கள். 6 மணிக்கு இந்நிகழ்ச்சி. குறிப்புகள் 6:10 மற்றும் 6:40.

பக்திமாலை. 7 மணிக்கு திரை இசை, 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம். நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு. உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்தகுமார் அவர்கள். 8:05 குக்கு நேயர் விருப்பப்பாடல்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கியச் சாரல் சங்க இலக்கியமும் காதலும். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர் விருப்பப்பாடல்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரைக்கானம். தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பாயும் புலி. படத்திலிருந்து திவ்யா குமார், சாஷா திரிபாதி மற்றும் சரண்யா கோபிநாத் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 12:31. 5 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது மாரி பாடத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அலிஷா தாமஸ் இணைந்து பாடல.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ரெமோ படத்திலிருந்து நகாஷ் அஜிஸ் பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கோலமாவோ கோகிலா படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் பாடியுள்ள பாடல்.
1: வீட்டுக்கு போனால் யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிற அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
2: அவ முன்னால் நிற்கிறேன், அவ கண்ணால் சொக்கிறேன், நான் தன்னால் சிக்கிறேன், பின்னால் சுத்துறேன், முன்னால் சாவுறேன். அவ முன்னால் நிற்கிறேன், அந்த கண்ணால் சொக்கிறேன், நான் தன்னால் சிக்கிறேன், பின்னால் சுத்து

0: Taunton England tonight. In reply, England were 53 for 3 in 6 overs when reports last came in. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் நள்ளிரவு 1:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:28:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கும்கி படத்திலிருந்து கேஜே ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடல.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண் மற்றும் மேகா குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

இரவு நேர இன்னிசை மழையாக உலாவர் இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று சின்னப்பூவே மெல்லப்பேசு மற்றும் வேதம் புதிது ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வுக்க காத்திருக்கின்றன. முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜெயராம் ஆகியோர் குரல்களில் சின்னப்பூவே மெல்லப்பேசு.

நேரம் 2:16 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 2:21. மனம் மயங்கும் பாடல்களை இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. மலேசியா வாசியவன் குரலில் அடுத்த பாடல் இதோ.

நேரம் 2:26. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் பாடல் ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 2:31. நெஞ்சம் மறப்பதில்லை ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து பாடியது.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலிகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:35.

நேரம் 2:39. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இதுவரை சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திற்காக ஒரு சில பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக வேதம் புதிது. ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 2:49. இது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz இல் ஒலிக்க இருக்கும் பாடல் மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடியது.

நேரம் 2:51. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா குரலில்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன், டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த ராமநன்னு புரோவரா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி நாம் கேட்க இருப்பது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரல்களில் 1000-இல் ஒருவன்.

நேரம் 5:16 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திற்காக டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 5:21. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் குரலில் வருகிறார் 7வது மனிதன்.

நேரம் 5:24. ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் டாக்டர் கே ஜே ஏசுதாஸ் குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் வருகிறார் இந்தியன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 5:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தாமரையின் வரிகள், இனியவளே.